வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான இந்த நாட்களிலே இவ்விதமாக தேவ சமூகத்தில் வந்து நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இவ்விதமாக நம்ம ஆராதிப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். ஏதோ ஒரு காரியத்தில் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இந்த ஆராதனையில என்னோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை தொடப்போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த ஆராதனையுடைய முடிவிலே நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதான மகிமையான காரியங்களை இயேசு இந்த நாளிலே செய்ய போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களோடு இருந்தவர்கள், உங்களை சார்ந்தவர்கள் பல நிலைகளில் உங்களை மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் நான் மறப்பதில்லை. ஏன் ஆண்டவர் மறப்பதில்லை தெரியுமா? அவர்கள் என் ஜனமா இருக்கிறாங்க. என் ஜனத்தை என் உள்ள கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரனே, உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரியே, ஆனால் உன் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. நீ அவருடைய கரத்திற்குள்ளே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. இஸ்ரவேலே நீ என் ஜனம், உன்னை நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேதனையோடு வந்திருக்கிற சகோதரியே, வாழ்க்கையில் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டு துன்பத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாரும் நினைக்காமல் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நினைக்க இந்த உலகத்துல யாரும் இல்லாமல் இருக்கலாம். என் ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். இந்த நாளில உங்களை பார்த்து அவர் தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல்

அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் யார் உண்டு? நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழும்படி, ஆண்டவருக்காக நிற்கும்படி, ஆண்டவருக்காக ஜீவிக்கும்படி அவர் நம்முடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே நம்ம எல்லாரையும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. ஒவ்வொருவரும்

பரிசுத்தப்படுத்துவார். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் என் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தர் மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஓ தேங்க்யூ ஜீ.

உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்திர ஆண்டவரே, என் மேல எத்தனை அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே.

தேங்க்யூலா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் நீங்க என்னை ஆசீர்வதித்து மகிழ்கிறீர் ஆண்டவரே. ஆமென். தேங்க்யூலா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். பலர் என்னை சபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்.

கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க. வாழ்க்கையில உன் வாழ்க்கையில தேவனுடைய அன்பு மட்டுமே உன்னை தேற்றி கொண்டே இருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற அன்பு இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல, நீ எதிர்பார்க்கிற பாசம் இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல. ஆண்டவர் உன் மேல் அன்பா இருக்கிறார். வாழ்க்கையில பல நிலைகளில சோர்ந்து போன சகோதரிய, உலக அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனேன் என்று சொல்லுகிற நிலையில இன்னைக்கு நீ வந்திருக்கிற அல்லவா, உன்னோட தான் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் உன் மேல உன் குடும்பத்தின் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்புக்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும் இந்த ஆண்டவருக்கு?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிருபையினால் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். தகுதியில்லாத நம்மிடத்திலும் அவர் காட்டுகிற பேர் அன்புதான் கிருபை. அவர் தமது கிருபையை நம்மை விட்டு தள்ளாத தேவன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து வந்த அந்த நாட்களிலே நம்மை தாங்கின அதே கிருபை இன்றும் நம்மை தாங்கும், வருகிற காலங்களிலும் நம்மை நிச்சயமாய் தாங்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும்

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: மலாக்கியா 3:10 இவ்வண்ணம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது பொங்கி வழியும்படி ஆசீரை பொழிவோம். இந்த வாக்குறுதியை விசுவசித்து பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய

உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அப்போஸ்தலர் பணி 1:8 உன்னதத்தின் வல்லமையை பெற்று உலகமெங்கும் என் சாட்சிகளாய் இருப்பீர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அழைத்திடும் பொழுதெல்லாம் நம்முடைய அருகில் வந்து நிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய சித்தம் மாத்திரமே செய்ய போகிறோம். இப்பொழுதும் உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்யவே என்று சொல்லி எல்லாரும் ஒருமித்து பாடுவோமா?

நான் அவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் பார்த்திருக்கிறோம் ஐயா. அண்டவரே, அவமானத்தோடு நிந்தையோடு நடந்த போது யாரும் இல்லாத வேளையில் அண்டவரே தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்பு சகோதரி அவர்களுக்கு நன்றி. எனக்கு அருமையானவர்களே, இந்த துதி ஆராதனையின் மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்பதுதான். இப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போமா? ஆவியானவரே

பரிசுத்த ஆவியே, பிரசன்னரே, நீர் இங்கே இறங்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம் மகிமையாலே நிரப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதனுள் பிறப்பிக்க செய்கிறீர். உம்மை எங்கள் நாவு எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கும். நீர்தான் எங்கள் அன்பர் அப்பா, நீர்தான் என்றுமே எங்கள் அன்பர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் முதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறி கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின்

சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ்

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வாழ்க்கையின் புயல் காற்று நீர் ஒருவர் தான் பூந்தண்டலாய் மாற்ற முடியும். காற்றினால் நீ அடைப்பட்டிருக்கிறாயா மகளே, மகனே? தேவன் நிச்சயம் உனக்கு

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பிரியமானவர்களே, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார் ஊழியம் வெளியிடும் அபிஷேக கீதங்கள் 9 பாகம் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதம் 34:1 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்களும் குடும்பமாக இந்த ஒளிநாடாவை கேட்டு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அபிஷேக கீதங்கள் இந்த 9 பாகத்தை இயற்றி பாடியவர் இவாஞ்சலிஸ்ட் டி கெனடி பிரேமா. இதற்கு இசை தென்றல் AC தினகரன் அவர்கள் இசை அமைத்துள்ளார்கள். இந்த CD-க்காக உலக பிரசித்தி பெற்ற ஃபாதர் SG பிரெக்மன்ஸ் அவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அபிஷேக கீதங்கள் வெளியிடுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். சகோதரர் கென்னடி பிரேமாவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரடியாக ஜபத்தோட்டத்தில் வந்து அவர் ஊழியம் செய்தது ஆச்சரியமாக இருந்தது. ஆம் பிள்ளைகளே, அவருக்குள் அந்த அபிஷேகம் இருப்பதை நான் கண்டேன். அதுவும் விடுதலை அபிஷேகம். விடுதலை கொடுக்கிற அந்த அபிஷேகம் அதிகமாக இருக்கிறதை நான் கண்டேன். இரவு ஜபம், யாரையுமே தூங்க விடலை. அசுத்த ஆவிகள் அலறி ஓடின. அநேகர் விடுதலை பெற்று சாட்சி சொன்னார்கள். ஜனங்கள் திருப்தியோடு வீடு போனார்கள். ஒரு காவல்துறை இருந்து கொண்டு அருமையான கென்னடி பிரேமா ஊழியம் செய்வது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படித்தான் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரம் குடும்பமாக ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியம் வளர வேண்டும். இதை நான் உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த அபிஷேக கீதங்களை ஜெபம் செய்து உங்களுக்கு முன் வைக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அபிஷேக கீதங்களை கொடுத்து தர்மியான கென்னடி பிரேமாவை நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களே, நன்றி அப்பா. காவல்துறையில் இருந்தாலும் கர்த்தருக்காக ஓட தருணம் கொடுத்து நேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு பாத்திரமா வைத்திருக்கிறீரே, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இப்ப இருப்பதை பார்க்கிலும் ஊழியம் இன்னும் விரிவாகட்டும், 1000 மடங்கு. தேங்க்யூ. நற்பத அடையாளங்கள் இன்னும் ராஜாவே, இவர் இருக்கிற காவல்துறையிலும் சரி சமுதாயத்திலும் சரி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஊழியமாய் உம்மை எடுத்து காட்டுகிற, உம்மை தூக்கி நிறுத்துகிற கிதியோனாக அப்பா இக்கால ஊதும் போதெல்லாம் எதிரி ஓடும்படி வெளிச்சத்தை தூக்கி காட்டுகிற, வசனம் என்ற வெளிச்சத்தை காட்டுகிற கிதியோனாக இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. குடும்பம் எழுந்து பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் உலகம் எங்கும் செல்லட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாடலை கேட்கிறவர்கள் அந்த வல்லமையில் நிரப்பப்படுவார்கள். இந்த மகனுக்குள் இருக்கிற அந்த நேசம் ஜனங்களுக்குள்ள நதியாய் பாய்வதாக, விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொரு பாடலும் ஜனத்தை விடுவிப்பதாக. நன்றி அப்பா, நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு கோடி நன்றிகள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.

ஒன்று நாளாகமம் 11 அதிகாரம். இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள், சவுல் இன்னும் ராஜாவாயிருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூஸ் ஆகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாயிருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எபூசியரை முறிய அடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாயிருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எனப்பட்டது. பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின

பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் இலக்கமும் ஆவது அம்மோனியின் குமாரனாகிய யாசோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலேயாசார். இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். பெலிஸ்தர் பாஸ்தம்மியில் இருக்கிற வாற்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்தபோதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோடே அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவரில் 3 பேர் அதுல்லாம் என்னும் கன்மலை கெபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமில் இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்துக்கொள்ள கடவர், தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேரில் பெயர் பெற்றவனானான். இந்த 3 பேரில் அவன் மற்ற 2 பேரிலும் மேன்மையுள்ளவனானதினால் அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமானமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமர கனதியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாயிருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. அவனை தாவீது தன் மெய்காவலருக்கு தலைவனாக வைத்தான். இராணுவத்தில் இருந்த மற்ற பராக்கிரமசாலிகள் யோவாபின் தம்பி ஆசகேல், பெத்லகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான், ஆரோதியனாகிய சம்மோத், பெலோனியனாகிய ஏலேஸ், தெக்கோவியனாகிய இக்கேசின் குமாரன் ஈரா, ஆனதோத்தியனாகிய அபியேசர், ஊசாத்தியனாகிய சிபெக்காய், அகோனியனாகிய ஈலாய், நெத்தேபோத்தியனாகிய மகராயி, நெத்தேபோத்தியனாகிய பானாவின் குமாரன் ஏலேத், பென்னியமின் புத்திரரின் கிபேயா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி, பிரத்தோனியனாகிய பெனாயா, சாகாஸ் நீரோடை தேசத்தானாகிய ஊராயி, அர்பாத்தியனாகிய அபியேல், பகரூமியனாகிய அஸ்மாவேத், சால்போனியனாகிய எலியாபா, கீசோனியனாகிய ஆசேமின் குமாரன், ஆராரியனாகிய சாகியின் குமாரன் யோனத்தான், ஆராரியனாகிய சாக்காரின் குமாரன் அகியாம், ஊரின் குமாரன் எலிபால், மெகராத்தியனாகிய எப்பேர், பெலோனியனாகிய அகியா, கர்மேலியனாகிய எஸ்ரோ,
எஸ்பாயின் குமாரன் நாராயி, நாத்தானின் சகோதரன் யோவேல், அகரியின் குமாரன் மிப்கார், அம்மோனியனாகிய சேலேக், செருயாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நாராயி, இத்தரியனாகிய ஈரா, இத்தரியனாகிய காரேப், ஏத்தியனாகிய உரியா, அக்லாயின் குமாரன் சாபாத், ரூபனியரின் தலைவனாகிய சீசாவின் குமாரன் அதினா என்னும் ரூபனியன், அவனோட 30 பேர் இருந்தார்கள். மாகாவின் குமாரன் ஆனான், மிதினியானாகிய யோசபாத், அஸ்தரேத்தியனாகிய உசியா, ஆரோவேரியனாகிய ஒத்தாமின் குமாரர் சமாவும் ஏகியேலும், சிம்ரியின் குமாரன் எதியாயேல், தித்சியனாகிய அவன் சகோதரன் யோகா, மாகாவியரின் புத்திரன் எலியேல், எல்நாமின் குமாரர் எரிபாயும், எசவியாவும், மோவாபியனான இத்மாவும், மெசோபாயா ஊராராகிய எலியேலும். எசேக்கியேல் 24 அதிகாரம். 9 வருஷம் 10 மாதம் 10 தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த நாளின் பேரையும் இந்த தேதியையும் நீ எழுதிவை. இந்த தேதியில் தானே பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையமிறங்கினான். இப்போதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உபமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை, அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு, சகல நல்ல கண்டங்களான பின்னந்தொடைகளையும் முன்னந்தொடைகளுமாகிய கண்டங்களை சேர்த்து அதிலே போடு, நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு, ஆட்டு மந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகளை அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும். அதிலுள்ள எலும்புகளும் வேகத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும். இதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நுரை ஒட்டிக்கொண்டிருக்கிறதும் நுரை நீங்காததுமாகிய கொப்பரை எனப்பட்ட இரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ, அதில் இருக்கிறதை கண்டம் கண்டமாக எடுத்துக்கொண்டு போ, அதன் பேரில் சீட்டு போடலாகாது. அவள் இரத்தம் அவள் நடுவில் இருக்கிறது, மண்ணிலே மறைந்து போகும்படி அதை தரையிலே ஊற்றாமல் கற்பாறையிலே ஊற்றி போட்டாள். நீதியை சரி கட்டுவதற்காக கோபம் மூழும்படி நான் அவள் இரத்தத்தை மறைக்காமல் கண்மலையின் மேல் வைத்தேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ, நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன், திரளான விறகுகளை கூட்டு தீயை மூட்டு இறைச்சியை முருக வேவித்து சம்பாரங்களை இடு, எலும்புகளை எரித்து போடு, பின்பு கொப்பரை காய்ந்து அதன் களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தழலின் மேல் வை. அது மகா வருத்தத்தை உண்டாக்கியும் அதன் திரளான நுரை அதை விட்டு நீங்கவில்லை. அதன் நுரை அக்கினிக்கு உள்ளாக வேண்டியது. உன் அசுத்தத்தோட முறைகேடும் இருக்கிறது. நான் உன்னை சுத்திகரித்தும் நீ சுத்தமாகாதபடியினால், இனி என் உக்கரம் உன்னில் ஆறி தீருமட்டும் உன் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்பட மாட்டாய். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இது நிறைவேறும், நான் இதை செய்வேன். நான் பின்வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை. உன் வழிகளுக்கும் உன் செய்கைகளுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு. இளவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார். விடியற்காலத்தில் நான் ஜனங்களோட பேசினேன்.
அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்துப்போனாள். எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற்காலத்தில் செய்தேன். அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி, நீர் செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்மாவின் வாஞ்சையுமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள். அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள். தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள். உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாதரட்சைகள் உங்கள் கால்களிலும் இருக்கும். நீங்கள் புலம்பாமலும் அழாமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களில் வாடிப்போய் ஒருவரை ஒருவர் பார்த்து தவிப்பீர்கள். அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். அவன் செய்தபடியெல்லாம் நீங்களும் செய்வீர்கள். இப்படி வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று உரைத்தார் என்றேன். பின்னும் மனுபுத்திரனே, நான் எந்த நாளிலே அவர்களுடைய பலத்தையும் அவர்களுடைய அலங்காரத்தின் மகிழ்ச்சியையும் அவர்களுடைய கண்களின் விருப்பத்தையும் அவர்களுடைய ஆத்மாவின் விசேஷித்த வாஞ்சையையும் அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் அவர்களை விட்டு எடுத்துக் கொள்ளுகிறேனோ, அந்த நாளிலே தானே தப்பி வந்த ஒருவன் உன்னிடத்தில் வந்து உன் காதுகள் கேட்க சொல்லுவான் அல்லவோ? அந்த நாளிலே தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோட பேசுவாய், இனி மௌனமாயிருக்க மாட்டாய். இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய். நான் கர்த்தர் என்று அப்பொழுது. லூக்கா 21 அவர் கண் ஏறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கைப்பட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததையெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக் கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாயிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டு புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதி இருக்கிற யாவும் நிறைவேறும்படி
நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கனும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கனும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றையும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே

0: Recording stopped. Recording in progress.
1: சங்கமாவான ஒளி நேர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்களை அவரோடும் கூட இருப்பாராக. சங்கமாவான ஒளியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டிய நான் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தேவனை கனம் பண்ணுங்கள். நாங்கள் உண்மை உள்ள சாட்சிகளாய் தேவனுக்கு நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நாங்கள் தேவனை கனப்படுத்துகிறவளாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய வெளிச்சம் அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் வலியுறுத்துகிறது. மத்தேயு 5:16 அங்கு சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரியை கண்டு வலோத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பாருங்கள், மனுஷனின் மத்தியிலே நல்ல பேச்சு, நல்ல நோக்கங்கள், நல்ல செயல்கள் மூலம் நாங்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்லோக ஒளி பிரகாசிக்க செய்கிறது. அதுவே எங்களுக்கு சிறந்த வழி என்று தேவனை கனப்படுத்துவதற்கு அது முக்கியமான காரியமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே வாழ்ந்த காலத்தில் பிதா என்கிற நாமத்தையே இயேசுவானவர் பயன்படுத்தினார். அங்கு பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருந்தது போல நாங்களும் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு அங்கு ஒன்றாய் இருக்க வேண்டும். அந்த ஒன்றாய் இருப்பதற்கு நாங்கள் காட்ட வேண்டிய அந்த கனம் என்ன என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. யோவான் 13:35 நீங்கள் தேவனுடைய அன்பின் நிமித்தம் ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அதை வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாருங்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தினால் அவர்கள் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவள் என்று அர்த்தம் கொள்ளும், அல்லது தேவனை உண்மையாய் கனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படி கிறிஸ்துவை உடையவர்கள் அங்கு பிதாவை கனப்படுத்த வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்த வேண்டும், எங்கள் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை கூட நாங்கள் கனப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த வேத வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் அந்த கீழ்ப்படிதல் மூலம் எங்கள் தேவனை நாங்கள் கனப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளையே எல்லாம் கை கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே எங்கள் தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் தேவனை நாங்கள் கனப்படுத்துகிறோம். அவன் தன்னுடைய காரியங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்றால் அவருடைய கட்டளையை நாங்கள் கை கொண்டே ஆக வேண்டும். அது அவசியமாய் முக்கியமாய் இருக்கிறது. பாருங்கள், முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவனால் துரத்தப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் கீழ்ப்படியாமையானால் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இயேசுவானவர் பிதாவின் சத்தத்துக்கு அங்கு செவி கொடுத்து சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தி திரும்பவும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே எங்களை கொண்டு போக அங்கு முதல் பேரான இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுத்து அதன் வழியை எங்களுக்கு உண்டாக்கினார். அதனால் இயேசு கிறிஸ்துவான சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் என் பிதாவிடத்தில் ஒருவன் போக மாட்டான் என்று. ஏனென்றால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால்தான், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால்தான், சத்தியமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு பரலோகத்துக்கு போக முடியும். ஏனென்றால் ஒருவராலே தான் எங்களுக்கு மீட்பு உருவாக்கப்பட்டது. நாங்கள் அங்கு பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்த இடத்திலே தேவன் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால் நாங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாய், அவருக்கு கனம் கொடுக்கிறவர்களாய், உண்மை உள்ள சாட்சிகளாய் நாங்கள் தேவனுக்கு இருக்க வேண்டும். அங்கு அன்பின் மூலம் நாங்கள் மற்றவர்களுக்கு காட்டுற அன்பின் மூலம் நாங்கள் தேவனை கனப்படுத்துகிறோம். மூன்றாவது, நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நாங்கள் தேவனை கனப்படுத்துகிறோம். நாலாவது, தேவனை நாங்கள் ஆராதனை மூலம் நாங்கள் கனப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாருங்கள், ஆராதனை மூலம் நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை கனப்படுத்த வேண்டும், கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். நாங்கள் எப்படியோ அவரை நோக்கி பார்த்து அவரை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். அங்கு வெளிப்படுத்தல் 22:2 சொல்லப்படுகிறது. அங்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, யாரை தொழுது கொள்ள வேண்டும்? யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடி கேட்பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள்ளி சொல்லுகிறார். பாருங்கள், நாங்கள் எப்படியாய் தேவனை தொழுது கொள்ளுகிறோம்? மனிதனை அல்ல, அங்கு நாங்கள் தேவனை அவருடைய வார்த்தை மூலம், ஆராதனை மூலம், அவரை பாடுவதன் மூலம், அவரை துதிப்பதன் மூலம் அவருக்கு நாங்கள் கனம் கொடுக்கிறோம். இதனால் தான் அங்கு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் அந்த பரிசுத்த நாளை நீ நினைக்க வேணும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பரிசுத்த நாளை நாங்கள் ஆதரிக்க வேண்டும், அதற்கு நாங்கள் கனம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளை நாங்கள் கனம் கொடுக்காமல் அசட்ட ஈனமாய் நாங்கள் எங்கள் படுக்கையிலே நித்திரையிலே இருப்பதினால் தேசம் அழிந்து போகிறது, நாடுகள் அழிந்து போகிறது, மக்கள் அழிந்து போகிறார்கள். ஏனென்றால் அங்கு சொல்லப்பட்ட காரியம், அங்கு தேவன் ஓய்வு நாளுக்கு மோசை ஊடாக எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். 7 உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயாகிலும் உன் குமாரராகிலும் குமாரத்தியாகிலும் வேலைக்காரராகிலும் வேலைக்காரிகளாகிலும் அங்கு அவர்கள் வீட்டிலே இருக்கிற அந்த மிருக ஜீவனாகிலும் அவர்கள் வாசல்லே அந்நியனாகிலும் அந்த நாளை அங்கு ஓய்வு நாளிலே இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இந்திய நாட்களிலே அந்த இளைப்பாறுதலை நாங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணுறபடியால் நாட்டிலே யுத்தங்கள், மனுஷர் மத்தியிலே அங்கு பிரிவினைகள் அங்கே எல்லாமே வந்து கொண்டு இருப்பதற்கும் அது பெருகி கொண்டு இருப்பதற்கும் காரணம், எங்கள் தேவன் மோசை ஊடாக கட்டளையிட்ட அந்த ஓய்வு நாளை நாங்கள் மன மகிழ்ச்சியின் நாளென்றும் மகிமையின் நாளென்றும் அதை கொண்டாடாமல் இருக்கிறது தான் அங்கு பெரிய உலகத்திலே பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது, தலைவர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் அதுவே என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் எங்களை அடிமை வாழ்வில் இருந்து எங்களை விடுதலையாக்கின தேவனுக்கு நாங்கள் அந்த ஓய்வு நாளை ஆசரித்து அவருக்கு நாங்கள் கனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் தேவன் அதை நித்திய உடன்படிக்கையாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அது தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் அது அடையாளமாய் இருக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தும்படி அதிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் இந்திய நாட்களில் அங்கு விரும்புகிறார். அதனால் தான் அது ஊடாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, புதிய ஏற்பாட்டிலும் கூட அது எங்களுக்கு உண்டாகிற கட்டளையா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய கட்டளைக்கு அங்கு கீழ்ப்படிய வேண்டும். அவரோடு நாங்கள் செய்திருக்கிற உடம்படிக்கை அங்கு அவர் எங்களுக்கு கொடுக்கிறார். அங்கு பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த ஓய்வு நாள் பரிசுத்த நாளிலே நாங்கள் தேவாலயத்திலே அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் தான் எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். நாங்களாகவே பரிசுத்தமாக முடியாது. அவர் எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அதற்கு நாங்கள் ஆராதனைக்குள்ளே போனால்தான் அந்த பரிசுத்தத்தை நாங்கள் பெறலாம். பரிசுத்தத்தை பெற்றால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாருங்கள், 5வது முறையாய் நாங்கள் சேவை செய்கிறதன் மூலம் அவருக்கு நாங்கள் அவரை நாங்கள் கனப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே எங்களுடைய சேவை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? கர்த்தருக்கும் எனக்கும் நான் கனம் கொடுக்கிறேனா? என்னுடைய சேவையிலே என்னுடைய காரியங்களிலே நான் தேவனுக்கு அங்கு கனம் கொடுக்கிறேனா? அங்கு நேரம் தவறாதபடி கனம் கொடுக்கிறேனா? எங்களை நாங்களே சிந்தித்து கொள்ள வேண்டிய நாட்களாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கு அழிவுகளும் நாசம் மோசங்களும் தேசத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த உபத்திர காலத்திலே நாங்கள் சும்மா இருப்போம் என்றால் அங்கு வேறொரு பக்கமாய் அந்த அழிவு அதிகமாய் கொண்டு போகும். ஆகவே நாங்கள் எழும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆலயங்களிலே மக்கள் மத்தியிலே எழும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுக்கு பயப்படுகிற வர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோடு நாங்கள் ஊழியங்கள் சேவைகள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் தன்னுடைய சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஜாக்கோவின் சுதந்திரத்தினால் எங்களை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஏசாயா 58:13 அந்த ஓய்வு நாளை எப்படி நீ ஆசரிக்க வேண்டும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. நீ அப்படி ஆசரிக்கும் போது உன்னுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பாருங்கள், 6வது முறையாய் நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை மூலம் தேவனுக்கு நாங்கள் கனம் கொடுக்கிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உதர்த்தின் கனிகள் எல்லாம் தேவனுக்கு ஏற்றதாய் இருக்கும்போது அவருடைய பரிசுத்த வாழ்க்கை எங்களை பரிசுத்தமாக்குகிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் தேவனுக்கு கனம் கொடுக்கும் போது எங்களை அவர் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லி வேதம் கற்று தருகிறது. ஆகவே நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இந்த நாட்களில் தேவனுடைய பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் நாங்கள் ஆசரிக்கும் போது அங்கு 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து அங்கு தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எப்படியாய் நாங்கள் தேவனுக்கு கனம் கொடுக்க வேண்டும் என்றால் உண்மை உள்ள சாட்சிகளாய் இருந்து கனம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உண்மை கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் தான் நாங்கள் அதுக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருக்க முடியும். நாங்கள் மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தும் போது தான் நாங்கள் தேவனுக்கு கனம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் எங்களை அங்கு கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நாங்கள் கனம் கொடுக்கிறோம். கீழ்ப்படிதல் மூலம் கனம் கொடுக்கிறோம். அந்த 4வது ஆராதனை செய்வதன் மூலம் தேவனுக்கு நாங்கள் கனம் கொடுக்கிறோம். அங்கு எங்களுடைய ஊழியம் செய்வதன் மூலம் தேவனுக்கு நாங்கள் கனம் கொடுக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதன் மூலம் நாங்கள் கனம் கொடுக்கிறோம். நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் எங்கள் உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர வரிகளை செலுத்தும் போது தேவனுக்கு நாங்கள் அங்கு எங்களுடைய கனம் கொடுக்கிறவளாய் நாங்கள் மாறுகிறோம். ஆகவே இந்திய நாட்களில் ஓய்வு நாள் பரிசுத்த நாள் அந்த நாளிலே அங்கு நாங்கள் உங்கள் சொந்த பேச்சை பேசாமல் எங்களுக்கு இஷ்டமானதை செய்யாமல் அவருடைய பரிசுத்த நாளை நாங்கள் மகிமை உள்ள நாளென்றும் மகிழ்ச்சியுள்ள நாளென்றும் நாங்கள் செய்யும் போது அங்கு தேவன் அங்கு சொல்லுகிற உலகத்திலே நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள், பூமியிலே உயர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், என் பரிசு பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளே மன மகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளென்றும் அங்கு சொல்லி அங்கு மகிமை உள்ள நாளாய் நீயும் நானும் எல்லாரும் எண்ணுவோமாய் இருந்தால் அப்போது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய யாக்கோவின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வா இதை சொல்லிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் எது எதன் மூலம் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். ஆகவே எங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே உயிர் அடைய வேண்டும். உயிர் அடைந்தால் தான் நாங்கள் அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அந்த வார்த்தை மற்றவர்களுக்குள்ளே அங்கு உயிர் அடைய செய்யும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எங்கள் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் நாங்கள் கனம் கொடுத்து வாழும்போது எப்பொழுதுமே எங்களுக்கு வெற்றி உண்டாகும், நன்மைகள் உண்டாகும், எங்கள் வளங்கள் எல்லாம் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி அந்த தேவ சமூகத்திலே நீக்கும் போது அவர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி நாங்கள் தேவனுக்கு கனம் கொடுப்போமாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தராமே உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: ஸ்டார்ட் பண்ணும் வரையும் பொறுத்திருங்கம்மா.
3: ஓகே.
0: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
4: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தில் மீன் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கினால் ஒரு காரியத்தை குறித்து அணைக்கப் போகிறோம். சங்கீதம் 68:30 வாசிக்கலாமா? நானலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூடிய ரிஷப கூட்டத்தையும் அதிற்றும். ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்வான், யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். ஆமீன். அல்லேலூயா. இது வந்து ஆலயத்தை குறித்த காரியம்தான். நம்ம இஸ்லாம் ஆலயம்னாலே நம்முடைய ஆலயத்தை கணக்கில் வச்சு தான் நம்ம லிட்டலாக எப்போவுமே தியானிக்கிறோம் இல்லைங்களா. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான். ஆமீன். இது வந்து காணிக்கு கொண்டு வரும்பொழுது இன்னைக்கு மேட்டிமை இருக்குது. எல்லாருக்கும் என்ன இருக்குங்க, பயங்கர மேட்டிமை இருக்குது. காணிக்கு கொடுக்கறதுலேயே ஒரு மேட்டிமை, அதிகமாக கொடுத்த ஒரு மேட்டிமை, வெளியில் அதை பிரஸ்தாபப்படுத்துவதில் மேட்டிமை. நான் தான் அதை செஞ்சேன் சபைக்கு, நான் தான் இதை செஞ்சேன், அது பெருமையாக அதை வெளியே தெரியணும்னு நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது காணிக்கு கொடுக்கறது என்ன தெரியக்கூடாதா, தெரியக்கூடாது. வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாது. இப்படி தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். ஆனால் நாம் பெரும்பாலும் கிறிஸ்தவ வட்டாரம் என்ன செய்யுதுங்க, அதில் அதை வந்து அனௌன்ஸ் பண்ண தான் அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அதை சில சபைகளில் வந்து எழுதி போடுறாங்க, போர்டில் எழுதி போடுறாங்க, இந்த டிஜிட்டல் இதில் வந்து ஓடுது, அவங்க கொடுத்தவங்க காணிக்கை பேரெல்லாம் ஓடுது. அதெல்லாம் வந்து கல்வெட்டு மாதிரி அதன் பேரெல்லாம் எழுதி வேறு சில இடங்களில் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க அதில் பிரியப்படுறாங்க, என் பெயர் இதில் இருக்கு அப்படின்னு. இங்கே இருக்கிறதுல பிரியப்படுறதா, அப்படி ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பெயர் இருக்கிறதுல பிரியப்படுதா? காணிக்கை கொடுப்பது என்பது கர்த்தர் உங்களை இருதயத்தில் ஏவி கொடுக்கறது. இது வெள்ளிப்பணங்கிறாங்க, இன்னைக்கு வெள்ளிப்பணம்லாம் காணிக்கை கொடுக்கறதில்ல. என்ன கொடுக்குறோங்க, நம்ம கொடுக்குற இன்ன நாளில் இருக்கிற நமக்கு அந்தந்த தேசங்களில் இருக்கிற பணத்தை தான் காணிக்கையை கொடுக்குறோம் இல்லைங்களா. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த நாட்களில் அது ஒரு பொருட்டை கூட என்ன இல்லையா. வெள்ளி சாலமன் ஆலயம் கட்டும்பொழுது வெள்ளி ஒரு பொருட்டாங்க எண்ணப்படலைங்கிறார். அந்த அளவுக்கு வெள்ளி வந்து குவிஞ்சு கிடந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஆண்டருடைய ஆலயத்துக்கான இருதயத்திலிருந்து கொடுத்த காணிக்கைகள். இதில் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ஒன்றும் இல்லை. நேற்று கூட பார்த்தோம் இல்லைங்களா, இதில் நாம பிரஸ்தாபட ஒன்றும் இல்லை, கர்த்தரே பிரஸ்தாபடணும். அது மட்டும் இல்லை, கொண்டு வந்து பணிந்து கொள்வார்கள். இதுதான் விஷயம்.
3: அந்த பணிவை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை தான் சொல்றாரு, திரும்ப திரும்ப தான் சொல்றாரு, நீங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டாம், மன விசனமாய் கொடுக்க வேண்டாம். எப்படி கொடுக்கணும்? பணிவோடு கொடுக்கணும், அது தாழ்மையாக கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்குறோம், கர்த்தர் எனக்கு கொடுத்தது அவர் கொடுக்குறேன், தான் இது மாதிரி. அப்போ அந்த பணிந்து கொள்ளுதல் நமக்கு வேண்டும். காணிக்கை கொடுப்பதில் என்ன வேணுங்க? பணிந்து நேற்றைக்கு தினத்திலேயே நம்ம பார்த்தோம், திரும்பவும் அந்த தான் கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாதா, இது வந்து கீழே இருக்கு பாருங்க, யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். சபைக்குள்ள சண்டை, சபைக்குள்ள பிரிவினை நாவி, சபைக்குள்ள அந்த ஒரு மாதிரி கோல் மூட்டுதல், சபைக்குள்ள ஒரு சலசலப்பு, சபைக்குள்ள மற்றவங்களை பார்த்து ஜலசி ஆகுறது, சபைக்குள்ள ஒருத்தர் வளருவதை பார்த்து இன்னொருத்தர் வந்து ஜலசியாயோ அவங்க வளராம என்னெல்லாம் செய்யலாங்கிறது இருதயத்துல யோசிக்கிறது. நல்லா பாடிட்டு அடுத்த வாரம் அதை பாடக்கூடிய பிள்ளையே திருச்சபைக்கு வராது. நல்லா ஒரு செய்தி கொடுத்துட்டு அந்த செய்தி கொடுத்த பிள்ளை மறுவாரம் திருச்சபைக்கு வர முடியாம போயிடுறது. இதெல்லாம் என்னன்னா, கிட்டத்தட்ட இன்னொருத்தருடைய ஜலசி, இன்னொருத்தருடைய இருதயத்தினுடைய எரிச்சல், இதெல்லாம் என்ன செய்யுதுங்க? பிள்ளைகளை தடுக்குது. அந்த மாதிரி யுத்தம், இது வந்து கத்தி எடுத்துக்கிட்டு நேரா போய் சண்டை போடுறதெல்லாம் கிடையாதுங்க, இருதயத்தின் யுத்தம் இதெல்லாம். அதாவது வானமண்டல சர்வ சேனைகளோடு சேர்ந்து கொண்டு நாமும் அதுல ஒரு ஆளா மாறி யுத்தம் பண்ண வேண்டியது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களை கர்த்தர் என்ன செய்வாராங்க? சிதறடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்ம யுத்தம் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது, திருச்சபைகளை சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். மத்தையே சொல்லுகிற சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவடைய புத்திர ராமே அல்லேலூயா எண்ணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்களும் நானும் தேவடைய புத்திரராக இருந்தா நம்ம யாராவது அந்த மாதிரி சண்டை போட்டா கூட நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை, ஒருத்தர் எரிச்சலா இருந்தா அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கர்த்தர் பக்கம் திருப்புவோம். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இடத்துல பேசியிருக்கிறார். மேலே சொல்லுகிறது, மிருக கூட்டம், ஜனங்களாகிய ரிஷப கூட்டம், இது வந்து சபைக்குள்ள இருப்பாங்க தான், இந்த மாதிரி அது வந்து இருப்பாங்க. அதட்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்ட கூட்டங்களை என்ன செய்யணுமா? அதட்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப சபை வந்து அப்படிதான் செய்யும். அதாவது ஒரு ஒரு சபையில தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் இருப்பாங்க, தேவனுக்கு பிரியமற்ற பிள்ளைகள் இருப்பாங்க, கர்த்தர் பார்க்கிறாரு. ஆனா அந்த பிரியமற்ற பிள்ளைகள் பிரியமான பிள்ளைகளா மாறணும் தான் கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வர, சபை கெடுப்பதற்காக அல்ல. அதனால நம்ம திருச்சபைக்கு உண்மையா இருப்போம், கர்த்தருக்கு உண்மையா இருப்போம், ஊழியத்திற்கு உண்மையா இருப்போம், பரலோகத்துக்கு உண்மையா இருப்போம். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல எங்க கூட பேசின வார்த்தைக்காய் நன்றியப்பா. அந்த வார்த்தைகள் எத்தனை பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் இருதயங்களை மாற்றக்கூடிய வார்த்தை அதை மாறட்டும். அவங்க இருதயத்தில் இருக்கிறதான எரிச்சல், பொறாமை, மற்றவர்களை கொடுத்த காரியங்களை வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை தாங்க ஒவ்வொரு சபையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற, கேட்க போகிற, கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை
5: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கேதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கேதுவாக நடக்கிறது. நாமும் அதிகமாக தேவனையும் வார்த்தைகளையும் நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி போய்விடுகிறது. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையை மாத்திரமே செய்வார். பாடுகள் மாதிரி தோன்றும், பிரச்சனைகள் மாதிரி தோண்டும், ஆனால் முடிவில் உங்களுக்கு ஒரு பெரிய மகத்தான வெளிச்சம் இருக்கும். யோசிப்புடைய வாழ்க்கையில் ஆரம்பம் போராட்டமாக இருந்தது, முடிவில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, ராஜாவாகினார். யோபுடைய வாழ்க்கை இடைப்பட்ட காலம் போராட்டமாக இருந்தது, முடிவில் இரட்டிப்பான நன்மை. உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இருக்கிற அழுகை, கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நன்மையினால் நிரப்புவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
6: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி எபேசியரின் புஸ்தகம் 5:17, 27 தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026 செப்டம்பர் மாதம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக அந்த நாட்களிலே வருகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த 16-17 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்கள் பொல்லாத நாட்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதனாலே தான் இங்கே வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இது இன்றைக்கல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வேதம் இந்த நாட்களிலே ஒவ்வொரு மனுஷனையும் இந்த நாட்களிலே எச்சரித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தாரோ அன்று இந்த நாட்களிலே கடைசி நாட்கள் தொடங்கினதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் முன்பாகவே சில காரியங்களை இந்த நாட்களிலே எச்சரிக்கிறது. ஏனென்றால் மனுஷர்கள் இந்த நாட்களிலே சரியாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் இப்படியாக ஆவியானவரால் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அங்கே நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால், இன்றைக்கு நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாட்கள் பொல்லாதவர்கள் என்றால் இன்றைக்கு எதை பார்க்கிறோம் என்றால், இது கடைசி நாட்களாக இருக்கிறபடினால் இன்றைக்கு அந்திகிறிஸ்து என்று சொல்லப்படுகிற ஒரு கடைசி அரசன் இந்த நாட்களிலே வெளிப்பட போகிறான். அவதான் இந்த உலகத்தினுடைய முடிவு நாட்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியாக அவன் வெளிப்படுகிற வேளையிலே இந்த நாட்களிலே ஒரே, அதாவது இந்த பூமி எங்கிலும் ஒரே ராஜாவாகவும் எல்லாரையும் இந்த நாட்களிலே தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருகிறவனுமாய் இந்த நாட்களிலே கண்காணிக்கிறவனுமாய் இந்த நாட்களிலே இருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏஐ என்று சொல்லப்படுகிற அந்த டெக்னாலஜி மூலமாக இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் அந்த நாட்களையோ அந்த காலங்களையோ இந்த நாட்களிலே நாங்கள் நினைப்பதில்லை. நாங்கள் மதியற்றவர்களாக இன்றைக்கு நாங்கள் எதை கண்டாலும் இந்த நாட்களிலே அது சரியாக இருக்கிறது, சுகமாக இருக்கிறது, இலகுவாக இருக்கிறது என்று சொல்லி அதையே பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் எச்சரிக்கிறது. எப்படி என்றால் பொல்லாத காலங்கள் பொல்லாத நாட்களாக இந்த நாட்களில் இருக்கிறபடியினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், முதலாவது நாங்கள் மதியற்றவர்களாக இராதபடி இந்த நாட்களிலே நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் நமக்கு எச்சரிக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்டு இந்த நாட்களை நாங்கள் நடக்க வேண்டும். அவருடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் இந்த நாட்களிலே அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும். அவர் இந்த நாட்களில் என்னத்தை செய்தார் என்றால், பாவத்திலே இருந்து இந்த நாட்களில் நாங்கள் மனுஷர்கள் விடுதலை ஆக்கப்பட்டு இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே பிதாவாகிய தேவன் அனுப்பி இந்த ஜனங்கள் மீது அன்பு வைத்தார் என்று யோவான் 3:14 இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இன்றைய நாட்களிலே பாருங்கள், இந்த பொல்லாத நாட்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தம் என்ன? வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? கர்த்தருடைய சித்தத்தை திட்டத்தை நாங்கள் அறிந்து இந்த நாட்களில் நாங்கள் செயல்படுவோமா இருந்தால் நாங்கள் இந்த நாட்களிலே அவரோடு கூட இந்த நாட்களில் இணைந்து கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் இருக்கிறபடினால் மதியற்றவர்களாக இராதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இந்த நாட்களில் இருந்து செயல்படுங்கள். எல்லாவற்று காரியங்களுக்கும் விழுப்புண்டு பாவத்துக்குள்ளே போய் இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே பாவிகளாய் மறிக்காதபடி இந்த நாட்களிலே தேவனுக்காக வாழ்ந்து இந்த நாட்களிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற வழியிலே கர்த்தர் உங்களோடு கூடிருந்து நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் கேட்கிற வேளையிலே, இந்த வாக்கு தத்தத்தை இந்த நாட்களிலே நீங்கள் தியானிக்கிற வேளையிலே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூடிருந்து நடத்துவாராக என்று என் ஆண்டவரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, அதனாலே ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: ആമീൻ ആമീൻ. ഇന്ന് 27-ാം തീയതി 9-ാം മാസം, 27-ാം തീയതി അപ്പസി മാസം, 27-ാം തീയതി സെപ്റ്റംബർ മാസം, 2026-ാം ആണ്ട് ഞായറ്റുക്കിഴമ കാലവേളയിലും ഇണைந்திருக்கிறோம். ഉയിർത്തെഴുന്ന വല്ലമയുള്ള യേശു ക്രിസ്തുവിന് നാൾ. അന്ന വയിലെ ഉയിർത്തെഴുന്ന വല്ലമയുള്ള യേശു ക്രിസ്തുവിന് നാമത്തിലും സംഗമം വാനൊലി ടീം സാർവിലും എൻ സാർവിലും എൻ കുടുംബത്തിന് സാർവിലും പിതാ കുമാരൻ പരിശുദ്ധാവിയാനവൻ നാമത്തിനാലും വാഴ്ത്തുകിറോം വരവേൽക്കിറോം. ഞങ്ങൾ ഇണைந்திருப்பது സംഗമം വാനൊലിയൻ ഞായറ്റുക്കിഴമക്കാണ് നേരടി ഒലിപരപ്പ് അഭിഷേക ആരാധന ഉപവാസ നാൾ. ആമേൻ. കത്തർതാമേ വഴി നടത്തുവാറാക. കത്തുടേ കരത്തിലേ ഉപയോഗിപ്പോം. തൊറണ്ടോ നേരം കാലേ 8:04 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்காக கத்தர் தருகின்ற வசனம், சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 10 எசேக்கியேல் 23 பழைய ஏற்பாளுந்தும் புதிய ஏற்பாளுந்தும் லூக்கா 20-ஆம் அதிகாரம் ஏற்று நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த புதிதாக புத்தகத்தை 365 வாசித்து நீக்கத்தக்கதாக தொகுத்து வழங்கப்படுகின்ற அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலும் ஒரு சிறிய ஜபத்தோடு தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். சௌரி சௌரி சாந்தி அவர்கள் இணைந்திருக்கிறீங்களா? சாந்தி ஜஸ்டின், அப்படியே நெல்லுங்கள். நாங்கள் ஒரு சிறிய ஜபத்தோடு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் பாடல்களோடு ஜபங்களோடு ஆரம்ப ஜபங்களோடு வழி நடத்துங்கள். அதனைத் தொடர்ந்து சௌரி மிஸ்ஸஸ் அரிய ராஜாம்மா அவர்கள் தொடர்வார்கள். இந்த வேளையிலும் நாங்கள் தலைகளை தாழ்த்தி இன்றைய நாளுக்கான இந்த நேரடி ஒலிபரப்பிலே அபிஷேக ஆராதனை உபவாச நேரத்திலே இணைந்து ஊழியங்கள் செய்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள கத்தாவே சுவாமி, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஒதுக்கி தந்த ஓய்வு நாள் ஆமேன் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாளாக இருக்கின்றது. நாங்கள் ஆலயங்களுக்கு செல்ல ஆயத்தமாகிறோம். இந்த வேலையை கத்தர்தாமே ஆலயத்துக்கு போய் வந்தவர்களையும் ஆலயத்துக்கு செல்ல ஆயத்தமாகிறவர்களையும் அப்பா சுவாமி நீங்கள் ஆசீர்வதியும் அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளோடு வார்த்தைகளோடு இணைகின்ற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்றைய நாளிலே தேவ செய்தி எடுத்து வருகிற பாஸ்டர் விவேகானந்தன் அவர்களையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே இந்த நாளை ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வேளையிலும் நாங்கள் சகோதரி சாந்தியிடம் ஒப்படைப்போம். அவர் ஆரம்ப ஜபம் பாடலோடு துதிகளோடு வழி நடத்துவார். பிரீசலோட்டமா உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமே.
1: நன்றி நன்றி ராஜா, நன்றிரா அப்பனே அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா ராஜா உமக்கு சூத்திரம் சூத்திரம் ஐயா சூத்திரம் ஐயா. நன்றி நன்றி தகப்பனே. இந்த நாளை அப்பா அப்பா நீங்க உயிர்த்த நாள நாங்க நினைவு கொண்டு ஆண்டவரே இந்த இடத்துல எங்களை கூடி வைத்திருக்கிறதுக்காக உமக்கு சூத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆலயத்துக்கு போக இந்த நாளை தந்ததுக்காக இந்த நாளை செப்டம்பர் 27-ஆம் மாதம் ஆண்டவரே இந்த நாள்ல எங்களை எழுப்பி விட்டவரே எங்களை அப்பா இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுறோம். இன்னொரு நாளை காண வைத்ததுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜா. உமக்கு சோத்திரம் ஐயா சோத்திரம் ராஜாதி ராஜா. அப்பா தகப்பனே அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. கத்தா அப்பா எங்களை நடத்துங்கப்பா வழி நடத்துங்கப்பா அப்பா. இந்த ஆராதனையில ஆண்டவரே தகப்பனே உமக்கு சோத்திரம் சொல்லிக்கொண்டு தகப்பனே

ஆண்டவரே, கத்தா நாங்கள் செய்த பாவங்கள் உம் கண்ணில் ஈரம் ஆண்டவரே, எங்கள் கண்ணில் ஈரம் ஆண்டவரே. அப்பா யார் மாற்ற கூட உம்மாலே ஆகும் ஆண்டவரே. தகப்பனே,

வேண்டும் அப்பா தாப்பனே, உமக்கு சோத்திரம் ஐயா. எங்களுக்கு உங்களோடு வாழும் பேரம் ஆண்டவரை துதித்து ஜெபிக்கிற நாட்களையும் எங்களுக்கு இன்னுமா கூட்டி தருவதற்காக உங்களுக்கு இந்த வேலையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஐயா, நன்றி. இதில் வந்திருக்கிற சகல சகோதரர் சகோதரிகளையும் ஆண்டவரே அப்பா, இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவரே, இணைந்திருக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே, ஆலயத்துக்கு செல்வதனால் இணைந்திருக்க முடியாத ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. நினைவு கொண்டு ஆண்டவரே ஆசீர்வதி, இங்க ஆண்டவரே கரங்கள்ல உங்களோட கரங்கள்ல ஏந்தி வைத்திருங்க தகப்பனே. நன்றி சொல்கிறேன் நான், நன்றி சொல்கிறேன் நான் முழுதும் உமக்கே.

பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்கிறேன், படைத்தவரே உமக்கு நன்றி சொல்கிறேன், பரிசுத்தரே.

அற்புதரே உமக்கு நன்றி சொல்கிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம், அறைவனை தீங்க உமக்கு நன்றி சொல்கிறோம், அன்பு செய்தீங்க அப்பா.

நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் உங்களுக்கு போதாதா இருக்கிறது ராஜா. உமக்கு நன்றி ராஜா, ராஜா நன்றி ராஜா. உன்னதரே உமக்கு நன்றி, ஆராதனை தாப்பனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே ராஜா ராஜா.

0: ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா இஸ்கேனு. ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதேஸ், பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதே. ஆராதனை உமக்கே. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. நன்றி அப்பா இந்த நாளை எங்களுக்கு தந்த காண், உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது பெருமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று ஏசையா 55:11 சொன்னது போல ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை எங்களுக்கு தந்தவரே உமக்கு நன்றி ராஜா. அதி ராஜா உமக்கு நன்றி ராஜா. அப்பா தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏசு ராஜா உங்களுக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. அப்பா நன்றி ராஜா, நன்றி. ஆண்டவரே தகப்பனே உங்களுக்கு நன்றி. எக்காலம் உங்களை போயிட்டுடுவோம் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர், உன்னதராய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. கடந்த நாட்கள் எங்களை காத்தீர் ஐயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம். டைம் இருக்கா? ஓகே முடிக்க. நன்றி சொல்லி இதுல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க ரத்தத்தை பூசுறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தலையிலையும் ஆண்டவரே அப்பா உங்க ரத்தத்தை பூசுறோம். பரிசுத்த நாள தந்ததுக்காக மீண்டுமாய் நன்றி. தலை குனிந்து உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. அப்பா சோத்திரம் அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துங்கள் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உங்களுடைய நாமத்தினால இதுல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்க வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, இயேசு ராஜா. உங்களோட நாமத்துல ஜெபம் கட்டி நிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஆரம்ப ஜெபங்களோடு, துதி ஆராதனையோடு, பாடல்களோடு இணைந்து வழி நடத்திய சகோதரி சாந்தி அண்டன் அவர்கள், சாந்தி சாந்தி ஜஸ்டின் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வழியில் இணைந்தார்கள். கத்திரதாமே அவருடனும் அவர் குடும்பத்தாருடனும் கூட இருந்து ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. இணைந்திருங்கள். மிகுதியான ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக குரூப்பாக இணைவோம். அந்த வகையில் இணைந்திருங்கள். நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா வேலைக்க இருக்கிறோம். பிரைஸ் லோடமா?
2: பிரைஸ் லா பிரதர்.
1: ஆமீன். நெஞ்சுக்கு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஊழியர் சகோதரி அரியராஜா அம்மா அவர்கள் வான்புறாவின் நேரத்திலே எங்களுடன் இணைந்து ஊழியங்களை செய்கிறார். அதே வேளையிலே வான்புறா என்ற அந்த சீடிக்களை பலவற்றை வெளியிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய வானொலியிலும் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் நம்ம படைப்போம். துதி ஆராதனையோடு வழி நடத்த, ஜெபங்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் படைக்கிறோமோ வழி நடத்துங்கள். ஆமே.
2: சோத்ரம், சோத்ரம், சோத்ரம் ஆண்டவரே. ஹாலெலூயா, ஹாலெலூயா. உம்மை துதிக்க நாவு போதாது ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவங்களை அருமையான இயேசு சுவாமி, இந்த கால வேளையிலே நாங்கள் ஆண்டவரே இந்த ஆராதனை இது உமக்கு துதி செலுத்துற ஒரு அபிஷேக ஆராதனை ஆண்டவரே. உபவாசத்தோடு வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க போற தயவுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு தான் உரியது ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆவியானவரே நீங்கள் வராவிட்டால் ஒன்றுமே நடவாது. இந்த ஆராதனை ஆவியானவர் முற்றுமாக நீங்க பொறுப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய கருத்திலே நான் தருகிறேன். வாருங்க ஆண்டவரே,

ஆம் சுவாமி. வரவேணும் ஆவியானவரே, நீங்கள் வந்து எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் உங்கள் அக்கினாலே நீங்கள் எரித்து இந்த அபிஷேக ஆராதனையிலே ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் எல்லாரும் ஒவ்வொருவர் மேலும் வந்து அங்க வேணும். இதிலே ஆண்டவரே பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொருவர் மேலும், நடத்துறவர் மேலும், இன்னும் ஆண்டவரே கேட்கிறவர் மேலும் இந்த நாளிலே ஒரு அளவில்லாத ஒரு அபிஷேகம் நீங்கள் ஊற்றியே நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மளை உங்களை இப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Thank you. Thank you. Hallelujah.

ஆமென். உம்முடைய பாதம் ஒன்றே நாங்கள் தொழுது கொண்டே இருப்போம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து கொண்டே எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்போம். தேவனே துதியுங்கள் எப்பொழுதும், தேவனே துதியுங்கள். கர்த்தாவே, உம்மை துதிக்க எங்களுக்கு நாவு போதாது. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே? நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி எண்ணி எண்ணி நாங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம் ஆண்டவரே. தூதே

துதித்திடுவேன், உம்மை துதித்து கொண்டே இருப்பேன். துதித்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை துதி

തൂസിയാം എന്നെ തൂക്കിയെടുത്ത തൂതികൾ സേലുത്തിയേ മകുന്ദിരുവേൻ, തൂതികൾ സേലുത്തിയേ മകുന്ദിരുവേൻ, തുതി മാലകൾ സാറ്റിരുവേൻ. ആം യേശുവേ, துதித்துக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே நீங்கள் வாசம் செய்கிற தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயிரோடு இருக்கிறவரை துதிப்பது எங்களுக்கு ஒரு சலாக்கியம் ஆண்டவரே. நீரும் இதைத்தான் நீங்களும் விரும்புறீங்களே. என் ஜனத்தை ஆண்டவரே உண்மை துதிக்கும்படிதான் நீங்கள் எங்களை ஏற்படுத்தினீங்கள். உம்முடைய வார்த்தை நீ பொய் சுடியாது. நீங்கள் வாஞ்சிக்கிறது எங்கள் துதி ஆண்டவரே. இன்னும் இந்த நாளிலே எனக்கு ஒரு எண்ணம் வந்தது என்னென்றால், 2004 அந்த பிப்ரவரி மாதத்திலே நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே என்ன இந்த வேதனை தாங்க முடியதில்லை என்று சொன்ன பொழுது கத்தர் ஒரு பாட்டை கொடுத்தார். எனக்கு திடீரென்று எண்ணம் வந்தது, என்ன போல நான் வந்த வழியிலே யாராவது வேதனையோடு இன்றைக்கும் தன்னும் இருப்பார்களானால் இந்த பாட்டு அவர்களை உற்சாகப்படுத்த போதே தேவாவியானவர் தந்த பாடல், அதையும் நான் பாடி நான் இந்த செய்தியை நான் இந்த நேரத்தை நான் மீண்டும் ஆம் பிரதரிடம் நான் கொடுப்பேன்.

0: ஆமேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடும் வேளையிலே எங்களை பலவீனம் எல்லாம் நீங்கள் எடுத்து ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம்? நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஒரு துதி மாலை, ஒரு புகழ் மாலை, கண்ணீர் மாலை செலுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாதார முத்தம் செய்து தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் எங்களை நடத்துகிற தயவுக்கா சோத்திரம். இன்னும் ஆண்டவரே தொடர்ந்து இந்த ஆராதனையில் உங்களுடைய அபிஷேகம் வரட்டும், எல்லார் மேலும் அபிஷேகம் வரட்டும் ஆண்டவரே. இது மெய்யாக இந்த உலகத்தை அசைக்க வேண்டும் இந்த ஆராதனை ஆண்டவரே. நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். எனக்கும் இந்த ஆண்டவரை இடக்கிட சில குழப்பங்கள் வந்தாலும் உடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக நன்றியோடு உண்மை சோத்திருக்கிறேன். துதி கனம் மகிம் எல்லாமே இயேசு ராஜாவுக்கு. இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் எல்லா நாமங்களுக்கும் உயர்ந்த நாமத்திலே ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். துதி மாலைகளோடு இயேசுவை சீக்கிரம் வாரும் என்று சிவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் ஹரியராஜா அவர்கள் வழி நடத்தினார்கள். கத்தர் அந்த துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கத்தர் துதிகளை ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா, இந்த நிகழ்ச்சியையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா கத்தரிடம் ஒப்படைப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் பதுல இலங்கையிலிருந்து. ஒரு சிறிய ஜபத்தி எடுத்து வாருங்கள் பாஸ்டர், எழுமா? ஒரு சிறிய ஜபத்தை எடுத்து வாருங்கள், உங்களால் எழுமா? ஐஃபோனில் நிற்கிறீங்கள், யார் ஐஃபோனில் நிற்கிறீங்கன்னு தெரியவில்லை. உங்களோட வாய்ஸை சொல்லீர்களானால், நீங்கள் யார் என்று சொன்னீங்களானால் வழி நடத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் அந்தன் ராசராயம் அவர்களை அழைப்போம். பிரைஸ்ல பாஸ்டர். ஆமீன், ஆமீன். நாங்கள் ஆமீன். சுருக்கமாக ஜபத்தை எடுத்து வந்து ஒரு ஆராதனையோடு வழி நடத்துங்கள். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் எல்லோரும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். சுருக்கமாக ஜபத்தையும் ஒரு பாடலையும் எடுத்து வாருங்கள், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாச. காட் பிளஸ் யூ.
2: ஆமீன். கிருபையும் இழக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அற்புதப்பரே, இந்த நேரத்தில் உடைய ஆவியினால் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியை வந்தி வழியை தந்தி, உமக்கு நன்றி ஐயா. அறிவில் நின்று பாதி உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தி பாட வைத்தீ, உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தீ, உமக்கு நன்றி ஐயா. தூய வாழ்வு வாழச் செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே. ஆண்டவரே, எவ்வளவு நல்லவரப்பா, இரக்கமுள்ளவரப்பா, உடைய அபிஷேகத்தினால் என்னதான் போறப்பா, ஒவ்வொருவரின் நிரப்பும். Anointing fall on me.

Anointing for me, அவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் ரங்கவன் நீ பரிசுத்த ஈசா.

Honey, you're smiling. You have spread like water to my soul.

0: Jesus, holy and anointed one, Jesus. Thank you, Jesus. In the name of the ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் என்று நம்பும்படியாக அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நீர் உம்முடைய அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நிரம்பும்படியாக ஜன்னலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரையும் நிரம்பும். உம்முடைய அபிஷேகத்தினால எங்களுக்கு அபிஷேகம் போதாது, உம்முடைய வல்லமை இன்னும் அதிகரித்து தரும்படியாக இந்த செய்தியை கொண்டு வருகிற பாஸ்டரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பி நீர் பேசும்படியாக உடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் கூட இருக்கும்படியாக கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிறவர் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் தங்கி உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நடத்தி வழி நடத்துவீராக. நீர் எங்களோடு இருக்கிற தேவர், நீர் ஒன்றான மெய்த்தேவர், நீர் ஒருவர் தான் ராஜா. மதங்கள் ஒரு வழி அல்ல, நீர் தான். உம்மோடு உறவு வைத்த நாங்கள் நீரங்களை பிள்ளைகளாக அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை தந்து எங்களை உரிமையோடு உரிமை சொத்தாக எங்களை வாங்கி கொண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்பும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் படத்தில் ஓடி வர ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் பலமாக இந்த கண்டங்களிலே மூழ்கி செய்ய உதவி செய்வீராக. துந்தி கன மகிமை ஒன்றான மித்தவனாய மக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் எங்களுக்காக ஜபித்து ஒருவருக்காக ஜபித்து ஆசீர்வதித்த ஊழியர் பாஸ்டர் அன்றன் ராசனயம் ஸ்காபரோ பகுதியிலே ஆலயத்தை வைத்திருக்கிறார். அதே வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் இதுவ செய்தி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். கத்தர்தாமே அவருடைய ஊழியங்களையும் அவருடைய குடும்ப காரியங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து அவருடைய ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக, ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ செய்தி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர்
2: சுசேசகரின்
1: தேசத்திற்கு இணைந்து வார்த்தைக்காக ஜபியுங்கள். ஊழியர் இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன். அதுக்காக வரப்போகிற வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக ஆசீர்வாதமாக இருக்க ஜபத்தோடு வழி நடத்துங்கள். அவரையும் வரவேற்று கொண்டு எங்களுடன் ஒவ்வொரு நாளும் வேத பாடத்தை வழி நடத்துகிறது ஊழியர். அதே வேளையிலே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிழமையில் ஏழு நாளும் வாக்கு தத்துவத்தை அனுப்பி தருகிறார் சுசேசகரின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழியங்களையும் கத்தர்தாமே ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. அவர்களுக்கு சபைக்கு சென்று வந்திருக்கிறார் ஆசீர்வாதத்தோடு அபிஷேகத்தோடு. நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க ஐயா.
3: நன்றி, நன்றி ஐயா, நன்றி. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஐயா இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் இந்த நாளும் சங்கம் நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற அன்பு தேவனுடைய ஊழியர் ஆண்டவரே கத்தாவே, இந்த நாளுக்கு அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவரே கத்தாவே, பாஸ்டர் விவேகானந்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பரிசுத்தத்தில் இருந்து உம்முடைய வார்த்தைகளை இந்த நாட்களை கொண்டு வருகிற வேளையிலே உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ள வல்லம் உள்ள வார்த்தைகளாய் கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்கள்ல இந்த நாட்கள்லே அங்கே ஊடுருவி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. இந்த நாளும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லெல்லத்திலே விழுந்த விதைகள் போல் ஒன்று பத்து முப்பது நூறு ரூபாய் பலன் கொடுக்க வேண்டும். விசுவாசித்த விதமாய் இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், அதே வேளையிலே மறுவலிருப்பிலே கேட்கிறவர்கள், அதே வேளையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் இணைந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் உங்களுடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ள வார்த்தைகளாக இருக்கிறபடினால் அவர் நம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளுக்குள்ளே நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. தேவரே, இந்த நாள் மாண்டவரே, உம்முடைய கரந்தானே கூட இருந்து வழிநடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வழியில் சங்கமனைய தளத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து ஆண்டவரே அன்பு சகோதரர் லெஸ்ஸி ஐயாவை அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமீன் ஆமீன். ஜெபங்களை கேத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் பாஸ்டர் விவேகானந்தன் அவர்களை வரவேற்போம். ப்ரீஸ்லோ பாஸ்டர், மைக்கு எடுத்து விடுங்கள். வீடியோவில் வரையல் மண்டால் வாருங்கள். ஐபோன்ல இருக்கிறது நீங்கள் தானே பாஸ்டர்?
2: ஆமீன்
1: ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வார்த்தைகள் எடுத்து வாருங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. பாஸ்டர் விவேகானந்தன் அவர்கள் பாரிஸ் பிரான்சிலே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பல வருடங்களாக எங்களுடன் பல வருடங்களாக 15-20 வருடத்துக்கு மேலாக எங்களுடன் இணைந்து ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய மனைவியார் கூட இப்பொழுது தேவ செய்தியை கொடுக்கிறார்கள். பல நாடுகளிலே தேவ செய்தியை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நார்த் இந்தியாவிலே அடுத்த வாரத்திலே டூர் போக இருக்கிறார்கள் ஆலயங்களுக்கு. அதே வேளையிலே அவர்கள் வெவ்வேறு பாசையிலே அவர்கள் அங்கே டிரான்ஸ்லேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். கத்தர்தாமே எங்களுடைய ஊழியங்களையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீங்கள் சிஸ்டர் கவி கவிந்தாக்கு செய்த உதவிக்காக நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கத்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர்.
2: ஆமேன் ஆமேன். கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு காரியம், தன்னுடைய வருகைக்கு எங்களை அழித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கின்றார். அந்த விருப்பத்தை அவர் எங்களுக்குள் ஏற்கனவே தெரியப்படுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் இன்றைக்கு வருகைக்கு நாம் எவ்வளவு ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்த தியானத்தோடு கூட சில வசனங்களை எடுத்து அதனுடைய தியானம் எப்படி எங்களுக்குள் இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வார்த்தையை பேச விரும்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த அருமையான மதிப்புக்குரிய பிரதர் லிஸ்டி அவர்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். கொஞ்சத்துக்கு முதலாக, ஒரு அருமையான தேவ ஊழியன், எப்பொழுதும் அவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், தேவ சித்தம் செய்கிறவரை நாங்கள் எப்பொழுதும் ஆர்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருப்பதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நாம் எந்த நேரமும் நமக்கு ஒரு விழிப்பு தேவை. என்ன விழிப்பு நமக்கு எப்படி தேவை என்று சொன்னால், நாம் இன்றைக்கு மாம்சத்திலே எங்களுக்கு விழிப்பாக இருக்க முடியாது. சில வழியில் எங்களுக்கு களைப்பு வந்துவிடும், சோர்வு வந்துவிடும், படுத்து நித்திரை கொள்வோம். இது ஆவிக்கு ஒரு விழிப்பு. ஆவிக்குரிய விழிப்பு என்பது என்னவென்றால், நாம் ஆவிக்குரிய ஒரு யுத்தம் செய்கிற ஒரு காரியம். வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு நாம் நிச்சயமாக ஒரு ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும். அதனால்தான் நான் இந்த ஆயத்தம் என்ற ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறேன். அதோடு கூட விழிப்பை என்ற ஒரு தலைப்பை உங்கள் மத்தியில வைக்கின்றேன். ஏன்னா தேவன், சர்வவல்ல தேவன் வரப்போறது எங்களுக்கு யாருக்கு தெரியும் என்றால், நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், மிகவும் பரிசுத்தம் உள்ளவர்களைத்தான் தெரிந்து கொள்வான் எங்களுக்கு தெரியும். பரிசுத்தமா இருப்பதற்குரிய வசனங்கள் வார்த்தைகள் எங்க இருக்குதுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் இந்த பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்கு விரோதமாக கிரியை செய்கின்ற இந்த பாவ வாழ்க்கையை நாம் கண்டுபிடித்து அந்த பாவ வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் போட வேணும். ஏன்னா யோர்தான் நதி முன்னுக்கு இருக்கிறது, தடையை தாண்டி விட்டு போய் வந்து விட்டார்கள். அந்த தாண்டி வந்ததுக்கு ஒரு அடையாளமாக கீழ்கால் ஒரு அடையாளத்தை போட்டார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகி செல்ல வேணும் என்றால், இந்த பாவ வாழ்க்கையை தொடர்ந்து எனக்குள் வரவிடாதபடி, அந்த பாவ வாழ்க்கையை தொடர்ந்து என்னை துரத்தி கொண்டு இருக்கிறது, அது பல விதமான ரூபங்களுக்குள்ளாய் இந்த பாவ வாழ்க்கை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன உலகத்தில் இப்ப மனிதர்கள் பாவம் செய்வதை பாவம் என்று எண்ணவில்லை. அந்த அளவுக்கு உலகத்தில் பாவ வாழ்க்கை பெறுகிறது. பல விதமான செய்திகளை நாங்கள் கேட்கின்றோம். உலகத்தில் எத்தனை விதமான அக்கிரமங்கள் நடக்கிறது. பெரிய பெரிய பெரிய பிரபலியமான மனிதர்களெல்லாம் துணிகரமாய் தங்களுடைய அந்த பணத்தினுடைய வழியை வசதியை வைத்து பாவம் செய்கிறார்கள். ஆனா தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்குள்ளே ஒரு அடையாளம் போட வேண்டும். பாவ வாழ்க்கை எனக்குள் வரவிடாமல் ஒரு அடையாளம் போட வேண்டும். எப்படி யோதான் நதியை விட்டு கத்தர் பிரிக்க பண்ணி கொண்டு போய் கரை சேர்த்த பிறகு அவர்கள் தேவன் இந்த பாதைகளை கடந்து வர பண்ணினார், தடைகளை தாண்டி போக வைச்சார், எங்களை முன்னேற வைச்சார் என்று அந்த யோதான் நதி மேல் ஒரு ஒரு கில்காலில் ஒரு அடையாளத்தை போட்டார்கள் நினைவு கூறும்படியாய். அப்ப தேவனங்களை பாவத்திலும் அக்கிரமத்திலிருந்து விடுதலாக்கின அந்த உண்மையை, சாபத்திலிருந்து விடுதலாக்கின உண்மையை நிரூபிக்க நாம் போட வேண்டிய அடையாளம் என்ன என்பதைத்தான் உங்கள் மத்தியில நான் பேச போகிறேன். எடுத்துக்கொள்வோம் எபேசியர் புத்தகத்தில் 3:9. அதில் பார்க்கிறோம் எபேசியர் 3:9 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம் தேவன் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீமானம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அனாதி தீமானத்தின்படி தேவன் எங்களை அழைச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்ப அவருடைய அனாதி தீமானத்தை நாம் எனக்குள் வைத்து அடையாளம் போட வேண்டும். அடையாளம் என்ற இனி பாவ வாழ்க்கை வாழக்கூடியவன் அல்ல, நான் பாவத்தை எதிர்க்கிறேன், பாவத்தின் காரியங்களை நான் எதிர்க்கிறேன். எப்படி எதிர்க்கிறேன் என்று சொன்னால், நான் எதிர்க்கிற எதிர்ப்பு எப்படி என்றால், தேவன் என்னை அனாதி தீமானத்தின்படி என்னை வைத்திருக்கிறார். எபேசியர் 3:9 படிக்கிற பொழுது பவுல் அழகாக சொல்லுகிறார், என் அனாதி தீமானத்தின்படி என்ற ஒரு வார்த்தையை சொல்ல நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 3:9 அதுல இந்த அனாதி தீமானத்தை அறிந்த அவருடைய அனந்த ஞானம் வெளிப்படுதான். அவருடைய அனாதி தீமான விளங்குதான் அனந்த ஞானம். அப்ப அனந்த ஞானம் அதுல வருகிறபடியால் அந்த புள்ள நீங்க வாட்சி பாருங்க, எனக்கு தந்த நேரம் ஒரு குறுகிய நேரம், அதனால நான் சுருக்கமா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்ப அந்த பவுல் தான் தெரிந்தெடுக்கப்பட்டதை அறிந்தார், உணர்ந்தார். அதனால் தன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நேரத்தையும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் தன்னுடைய ஊழிய வாழ்க்கையையும் தன்னுடைய சபை வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு எடுத்த பிரியாசம் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, அர்ப்பணிப்பு கொடுக்கப்பட்ட ஒரு டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு தேவ ஒரு பிள்ளையாக தேவனுடைய ஊழியனாக அந்த ராஜ்யத்துக்கு போவன் என்று ஆயத்தப்படுத்துவதில் ஒரு வாஞ்சி உள்ள ஒரு தேவ மனஸ் ஒரு ஒரு பிள்ளையாக பவுல் வாழ்ந்திருக்கிறார். அதைத்தான் பவுல் சொல்கிறார் எபேசியர் 3:9 அவருடைய அனந்த ஞானம் என்று சொல்றார். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே என்ன நடக்குதாம், அங்கே ஒரு அனந்த ஞானம் வருகிறாம், சபை மூலமா தெரிய வருது என்று சொல்லுகிறார். இப்ப தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அனாதி தீர்மானத்தின்படி அவர் தன்னுடைய சபைக்குள் வைத்த அனந்த ஞானத்தை நாம் வைத்து, அந்த அனந்த ஞானம் எனக்குள் வந்து அது தேவ ஞானத்தோடு நான் செயல்பட்டு இனி பாவ வாழ்க்கை வாழக்கூடாத அளவுக்கு நான் ஒரு முத்திரையிட்டு நான் அவற்றை அனந்த ஞானத்திலே நான் தேவ ஞானத்தோடு வாழும் பொழுது அது ஒரு அடையாளம் இருக்கு. நான் தேவ ஞானம் என்று இருக்கிறபடியால் நான் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், இன்னும் பரிசுத்தமாய் இருப்பேன், இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்ற அந்த தீமானம், அந்த அனாதி தீமானம் என்னை சும்மா விடாது. அந்த தீமானம் அனந்த ஞானத்தை வச்சிருக்கிறார்கள். அவருடைய அனந்த ஞானம் எனக்குள் வரும்போது தேவ ஞானம் எனக்குள் இருக்கும். தேவ ஞானம் எனக்குள் வருகிற பொழுது நான் என்ன செய்வேன் என்றால், நான் இன்னும் பரிசுத்த ஜாதியாயிருக்கிறேனே, பரிசுத்த ஜாதியா வாழ்கிறேனே, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறேனே, ராஜரீக கூட்டமா இருக்கிறேனே, சொந்த இனம் இருக்கிறேன். அந்த உறவு எனக்குள் வலுப்படும். அந்த வலுப்படும் பொழுது நான் என்ன சொல்றேன், அங்கே ஒரு அடையாளம் போடுறேன், என்னுடைய அனாதி தீர்மானத்துக்கு ஒரு அடையாளம் போடுகிறேன். 2 எபேசியர் 3:10 தமக்குள் தீர்மானித்திருந்த ஒரு தீர்மானமா, எபேசியர் 3:10 தயவுள்ள சித்தத்தின் எனக்கு அறிவித்தாராம், தனக்குள் தீர்மானம் போட்டார் என்ன என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் பார்த்து அனாதி தீர்மானம் என்று சொன்னேன். இப்ப ரெண்டாவது சொல்ற தமக்குள் தீர்மானித்திருந்தாராம் என்ன, சித்தத்தின் ரகசியங்களுக்கு அறிவித்தாரா. நீங்க அழகா வாச்சு பாருங்க, இப்ப சில முதலாம் அதிகாரம் 10 வசனத்திலே தமக்குள் தீர்மானித்திருந்த தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எனக்கு அறிவித்தார் எங்களுக்கு. அப்ப சித்தம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது அது லேசில் வராது. பல சித்தம் செய்வதற்கு தடைகள் நிறைய வரும், போராட்டம் வரும், நிந்தனைகள் வரும். என்ன நானே அறியாதனா இருப்பவளை, நான் அழைக்கப்பட்டவன் என்பதை கூட அறிஞ்சும் கூட, தெரிந்து கொள்ளப்பட்டு வாழ தெரிஞ்சும் கூட, என்னை அறியாம என்னை நான் பேதமையாக்கக்கூடிய சம்பவம் எனக்கு வரும். வரும்போது நான் திரும்ப சித்தம் செய்ய முடியாதவன் அங்க போய்விடக்கூடாது என்பதற்காக தேவன் தனக்குள் தீர்மானித்த சித்தத்தின் ரகசியத்தை எனக்கு அறிவிச்சு வச்சிருக்கிறார். இப்ப சித்தத்தின் ரகசியத்தை உடையவன் சித்தம் செய்து கொண்டிருப்பான். சித்தத்தின் ரகசியத்தை தேவன் எனக்கு அறிவித்தபடியா சித்தம் செய்ய வேணும் என்ற அந்த வாஞ்சியோடு தான் இருப்பான், அந்த தாகத்தோடு தான் இருப்பான். அவன் சோர்ந்து போக மாட்டான், அவன் சோர்வு அவனுக்கு வரும், அவனை சோர்வாக்குற பகுதிகள் வரும், சோர்வடையக்கூடிய பலவீனங்கள் வரும். மனசனுடைய தேவையில்லாத காரியம் எல்லாம் எங்களோட மனசுக்குள்ளே மூவனக்கூடிய மூவிங் நமக்கு வரும். அந்த அந்த மூவிங் எல்லாம் எங்களுக்குள்ளே வரும்போது அதுக்கு நாம் இடம் கொடுக்காமல் அந்த சித்தத்தின் ரகசியத்தை தேவன் தனக்குள் தீர்மானித்திருந்த தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எனக்கு அறிவிச்சபடியால் நான் இன்னும் நான் ஒரு மன தெளிவாயிருப்பேன் என்று உறுதி வரும். சித்தம் செய்வேன், சித்தம் செய்து கொண்டிருப்பேன். அதனால எப்பா பிராவு என்று ஒரு தேவ மனுஷன் எல்லாரும் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று ஜெபத்தில் போராடி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டானாம். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லாம் விசேஷமானவர்கள் என்பதை நினைவுபடுத்தி நான் பேசுகிறேன். ஏனென்றால் நாங்கள விசேஷம் விசேஷம்தான். தேவ சித்தத்தின் ரகசியத்தை அறிவிக்கப்பட்டபடியா சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம். விசேஷமானவன் தான். அவனை விசேஷம் இல்லாமலாக்குற சூழ்நிலை வரும்போ சித்தம் செய்து கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்து சித்தம் இல்லாத மனிதனை போல சித்தத்தை கொண்டு எங்களுக்குள்ளே போடுவார்கள். அந்த நேரத்தில் நாம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த வாஞ்சை நமக்கு வருகிற போது அந்த கிறிஸ்து சிந்தை எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பார் ஆண்டவன். எங்களோட சிந்தையால சில நேரங்களே நாங்கள் மனசுகளுக்கு சித்தம் செய்யற எங்களை குழப்பிக் கொண்டிருப்பார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சிலுவை நடிகளை குழப்பினார்களே, அவரை பலவீனப்படுத்தினார்களே, அவர்களை அவரை குழப்பு கிளேசமாக்கினார்களே, அவமானப்படுத்தினார்களே, வேதனைப்படுத்தினார்களே. அத்தனையும் என் சர்வ வல்லமை தேவன் அந்த கல் ஒரே கல்வாரி செலுவைக்குள்ள நின்று ஒரே ஒரு தேவன் அந்த பரிசுத்த ராஜன் தேவ சித்தம் செய்யும் தன்மையை விட்டு விடாதவராக சித்தம் செய்யும் உரியவராக அவர் நின்று விளங்கி கொண்டார். சித்தம் செய்வதற்கு யுத்தங்கள் வரும். அந்த யுத்தத்தில் நாம் ஆவிக்குரிய யுத்தம் செய்து அவருடைய தீர்மானத்தின்படி சித்தத்தின் ரகசியத்தை அறிவித்தபடியால் சித்தத்தினால் செய்வேன் என்று நான் அடையாளம் போட வேணும். அந்த அடையாளம் போடுகிற போது நான் பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டு முன்னோறி கொண்டே போவேன். இன்னும் ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 2:12 எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானமாம். தேவன் அல்லா நடப்பிக்கிற தீர்மானத்தை எனக்குள் வைத்தபடியால் அதை நீங்க வாச்சு பாருங்கள். எபேசியர் 2:12 நாங்கள் முன்கரிக்கப்பட்டு சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோமாம். இப்ப நாங்கள் சுதந்திரமாக்கப்பட்டோம், நாங்கள் சுதந்திரமுள்ளவர்களாக இருக்கின்றோம். நான் சுதந்திரவாளி, சுதந்திரமுள்ளவனாக இருக்கின்றேன், சுதந்திரமுள்ளவனாக இருக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு நான் செயல்பட்டுக் கொண்டிருப்பேன். மூன்றாவது காரியம் சொன்னேன், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானம் அல்ல. அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானம் என்ன? என்னை சுதந்திரமாய் தெரிந்து கொண்டார். நான் சுதந்திரமுள்ளவன், சுதந்திரமாக்கப்பட்டுட்டேன். சுதந்திரமாக்கப்பட்ட வாழ்க்கையை நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு போவேன். என்ன வந்தால் ஒரு சவால் மேல, ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் ஒரு சவால் இருக்கும். அந்த சவால்களுக்கு முன்னால் நிற்கிற போது நாங்கள் சவால் விடுவோம். எப்படி சவால் விட்டால்தான் அந்த வெற்றியை போக்கி நாங்கள் முன்னோக்கொண்டு செல்லலாம். எப்படி தடையை தாண்டி போன பிறகு அடையாளம் போட்டார்களோ கில்காவுக்கு, அதே மாதிரி நாமும் இப்படியான அடையாளத்தை போட வேண்டும். அப்பதான் நாம் இந்த அடுத்த காரியத்தை செய்ய எங்களுக்கு பிரயோசனப்பட உதவியா இருக்கும். அதாவது பார்க்கிறோம், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானம். அப்படியா நாங்கள் சுதந்திரமாகபடி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். இப்ப சுதந்திரமாக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையின் நேரங்களை நாம் இன்னும் உள்ளான அதை பதிய வைக்க வேண்டும். சில எங்களை வெளி எங்களை உள்ளான மனசனில் சில நேரங்கள் எங்களை அறியாம நாம எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் எங்களை உள்ளான மனசில் இருக்கிற பெரிய ஒரு மகிமையான ஒரு மைட்டி பவர், அந்த மைட்டி ஃபயர் வச்சிருக்க நமக்குள்ள உள்ளான மனசிலே ஒரு மைட்டி பவர் வச்சிருக்கிறார், மைட்டி ஃபயரை வச்சிருக்கிறார். உள்ளான மனசில் சுதந்திரமாகும்படியான ஒரு தெரிவை கத்தர் வச்சிருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொண்டு உள்ளான மனுஷன் இல்லை, நான் சுதந்திரமாக்கப்பட்டவன் என்ற அந்த விசுவாசத்தை கொண்டு வந்து நாம் இந்த உள்ளான மனுஷனை கறைப்படுத்தாதபடி, உள்ளான மனுஷன் அங்கே பழைய வாழ்க்கைக்கு போக விடாம தடுத்து நிறுத்தி, ஏன்னா பழைய மனுஷனும் போய் சேர்ந்து வாழ சிலங்களை ஆசைப்படும், பழைய மனுஷனும் போய் சேர்ந்து வாழ ஆசைப்படும். பழைய கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்பமேன்னு சொல்லி பழைய மனுஷன் சேர்ந்து ஒற்றுமையை வாழ ஆசைப்படும். அப்போ பழைய மனுஷனை பிடிச்சு அது எங்களோடு சேர விடாமல் பண்ணி, அதை ஒருமனப்படுத்த விடாமல் பண்ணி, பழைய மனுஷனையும் புதுன ஒருமனத்தைப்படுத்த விடக்கூடாது. அந்த பழைய மனுஷனை பிரித்து பழைய மனுஷனை விட்டு விலக்கி, அது ஒருமனப்படாத அதை விட்டு நாங்கள் தனியாக நின்று அந்த உள்ளான மனசில் நான் சுதந்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையை வாழ நினைக்கிற பொழுது அது ஒரு அடையாளமாக இருக்கும். நான் இன்னும் பரிசுத்தமான ஜீவித்தை ஜீவித்து கொண்டு நான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் போவேன். இன்னும் ஒரு தீர்மானத்தை சொல்ல விரும்புகிறேன், அழைக்கப்பட்ட தீர்மானம். ரோமர் 8:28, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வதனம். அவர் அழைக்கப்பட்ட தீர்மானமின் மேல் வச்சிருக்காரு, சகலமும் நன்மைக்கு தான் நடக்கும். நாங்கள் தீமைகளைத்தான் எங்களுக்குள்ள தீமைகள் எங்கள் வாழ்க்கையில வர விட மாட்டார் ஆண்டவர். தீமையானது நன்மையாக மாற்றுவார் நம்முடைய ஆண்டவர். அப்ப அழைக்கப்பட்ட தீர்மானத்தை வச்சுக்க என்ன, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும் அறிந்திருக்கிறோம். சகலம் என்ற என்ன கருத்து, தீமையான காரியங்களை, தீமையான யோசனை, தீமையான காரியங்களை எங்களுக்கு எதிராக நடப்பிக்கிற பொழுது அந்த தீமைகளை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். இப்ப நான் உங்களுக்கு நாலு தீர்மானத்தை சொன்னேன். முதலாவது அவருடைய அநாதி தீர்மானம், தனது தமக்குள் தீர்மானித்திருந்த தீர்மானம், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானம், அழைக்கப்பட்ட தீர்மானம். அப்ப அவருடைய தீர்மானம் என்ன, என்ற தெய்வம் என்ற மகனால் நான் அழைச்சி வச்சிருக்கிறேன், என்ற வருகைக்கு என்னோட வரும்போது என்னோட அழைத்து கொண்டு போன ஆயத்தமா இருக்கிறான். இந்த ஆயத்தப்படுவதற்கு அடையாளம் போட வேணும். ஆயத்தம் உலகளாய் கடந்து முன்னோறி போய் போய்கொண்டு இருக்கின்றோம், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், பரிசுத்தமாய் கொண்டிருக்கிறோம், முன்னோறி கொண்டு போன விரும்பி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டு போய்கொண்டு போய்கொண்டு முன்னோறி கொண்டு இருக்கிற வேளையில திரும்ப ஆயத்தமில்லா சூழ்நிலை எங்களுக்கு வந்துடும், அசதிகள் வந்துவிடும், சில நேரங்களில் அந்த விழிப்பில்லா தன்மை வந்துடும். அப்ப ஆவிக்குரிய விழிப்பை கொண்டு வந்து நாம் ஆவிக்குரிய ஒரு யுத்தம் செய்து நாம் அடையாளப்படுத்த வேண்டும். அடையாளப்படுத்துகிற பொழுது இந்த அடையாளம் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் முன்னேறி கொண்டு போவோம், இன்னும் ஆயத்தமாயிருப்போம், இன்னும் இன்னும் ஆயத்தமாயிருப்போம். ஆயத்தப்படுகிறவனுடைய வாழ்க்கைக்குள்ளே அநேக காரியங்கள், அநேக காரியங்களை நாம் ஆயத்தப்பட எங்களுக்குள் ஒரு ஒரு ஒரு வெற்றியின் ஒரு நோக்கம் எனக்குள் கிரிய செய்யும். இயேசுக்கு சிலுவையில தன்னை ஆயத்தப்படுத்த சிலுவையிலே தன்னை ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரமாய், ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு தேவனாய், ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாய் நின்ற தேவன் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறவர். தன் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த சிலுவையிலே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாக அவர் நின்று சிலுவையிலே தன்னை பலியாக்கி கொள்ளும் போது தேவ சித்தம் செய்து முடிப்பேன் என்று தீர்மானம் எடுத்த முடிவுதான் வெற்றியை கொண்டது. நீங்களும் நான் எடுக்கிற தீர்மானம் அவருடைய அல்லது தீர்மானத்தின்படியும் தமக்குள் தீர்மானித்த தீர்மானத்தின்படியும் எல்லாவும் நடப்பிக்கிற தீர்மானத்தின்படியும் அழைக்கப்பட்ட தீர்மானத்தின்படி நாங்கள் வாழ்கிற பொழுது தேவ சித்தம் செய்து கொண்டிருப்போம். தேவ சித்தம் செய்வதற்கு எந்த எல்லா காரியமும் எல்லாம் சவால்களும் வரும். ஆனால் தேவ சித்தம் செய்து கொண்டிருப்போம். சித்தத்தை செய்ய செய்ய செய்ய செய்ய சித்தத்தை செய்யக்கூடிய அறிகள் அறிவுடன் நமக்கு வந்துடும். சித்தம் செய்ய அறிவு நமக்கு வந்துடும். சித்தம் செய்கிற அறிவு நமக்கு வந்துடும். அவரை அறிகிற அறிவு மாதிரி சித்தம் செய்கிற அறிவு நமக்கு வரும். அவர் அதாவது வாசிக்கணும், கவனித்துக் கொள்வோம். இப்போ கொலோசே 4:12 எப்போ அப்ராம் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறான். கொலோசே 4:12 எப்போ அப்ராம் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறான். உங்களைச் சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரமாய் இவன் நீங்கள் தேவனுடைக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேர்ந்தவளாகும்படி நிச்சயமாய் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்கள் உங்களுக்காக போராடுகிறான். தேவ சித்தத்தை செய்யக்கூடிய அறிவும் தேறிக்கொண்டு போகக்கூடிய உறவும் சிவ சித்தம் செய்து முடித்து அட வருகைக்கு அழுத்தம் போகக்கூடிய நேரம் வருவது எப்படி என்றால் இந்த நாம் அடையாளம் போடும் அடையாளத்தான் இருக்கு. எப்படி திரும்ப அந்த யோர்தானை நினைப்பூட்டுகிறேன் நான் உங்களுக்கு, யோர்தான் நதி கடக்க முடியாத ஒரு பாதை. காலை வித்தால் அந்த அந்த யோர்தான் நதி எனக்கு அள்ளி அடித்து கொண்டு போற ஒரு வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்குது. வேகமாய் ஓடி வரும் யோர்தான் நதியில அந்த உடன்படிக்கையின் நேரங்கள் அங்கே ஆசிரியர்களுக்குள்ளும் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்த ஆசைப்பட்டார்கள். பிரயாணம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஐயோ தடையை எப்படி தாண்ட போகிறோம், எப்படி நாங்கள் முன்னேற போகிறோம் நினைக்கவில்லை. தேவன் சொன்னதை செய்வார், சொன்னதை நிறைவேற்றுவார், சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார் என்று விசுவாசத்தோடு அவர்கள் வைச்ச பயணம், விசுவாச பயணம், சித்தத்தின் பயணம், சித்தத்தின் பயணம் தடையை தங்க தாண்ட வச்சார். தடை தாண்ட வச்சு அங்கே கறி கொண்டு சேர்த்தார். தங்கள் தடையை தாண்டி வந்ததுக்கு ஒரு அடையாளம் போட்டார்கள் கில்காவிலே. அது எப்படி இப்ப நானும் இப்படியான அடையாளம் போட்டால் தேவ சித்தம் செய்யக்கூடிய பிள்ளை நான், தேவ சித்தம் செய்யும் ஊழியக்காரன் நான், தேவ சித்தத்திலே தேறுவேன், தேவ சித்த அறிக்கிற அறிவிலே வளருவேன், தேவ சித்தத்திலே இன்னும் முன்னேறி கொண்டு போய் நினைக்கிற பொழுது நான் போடும் அடையாளத்துக்குள்ளே அந்த அடையாளத்தை மீறி யாரும் அங்கதுக்குள்ளே வர தடை போட வருவாங்க. வந்தாலும் நான் தாண்டி முன்னோக்கொண்டு போவேன், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவேன். வருகைக்கு ஆயத்தமாகும் போது எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த வருகை போய் அவ்வளோ வாழ போகிற அந்த மகிழ்ச்சியின் காரியத்தை அனுபவிக்க நாம் இன்னும் ஆயத்தப்பட வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம். அதனால் தான் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன், இன்னும் நாம் ஆயத்தப்படுவோம், இன்னும் ஆயத்தமாகுவோம். ஏனென்றால் இன்னும் ஆயத்தப்படுவதற்கு நாம் திரும்ப உங்களை நினைப்படுத்துகிறேன், விழிப்புள்ள ஆவிக்குரிய விழிப்பும் ஆவிக்கு யுத்தம் செய்ய வேண்டும். அந்த ஆவிக்குரிய விழிப்பும் யுத்தமும் தானங்க தேவ சித்தம் செய்தல். ஆவிக்குரிய யுத்தம் தானங்க தேவ சித்தம் செய்வேன். என் சித்தத்தின்படி நான் வாழ மாட்டேன், என் சித்தத்தின்படி பேச மாட்டேன், என் சித்தத்தின்படி நினைக்க மாட்டேன், என் சித்தத்தை கதைக்க மாட்டேன், என் சித்தத்தின்படி நான் என்னை குழப்பமாக்க மாட்டேன், என் சித்தத்தை கிளேசமாக மாட்டேன், என் சித்தத்தை கவலைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், நான் வேதனைப்பட மாட்டேன், நான் சித்தம் செய்யும் ஒரு பாத்திரமாய் நடப்பேன் என்று தீமாடுக்கிற பொழுது அந்த தேவ சித்தம் நேரம் எனக்கு ஒரு வெற்றியத்தான் தரும். தேவ சித்தம் செய்கிறவர்கள் தோல்வியாய் போக மாட்டார்கள். சத்தியத்தின் வாழ்க்கைக்குள் வாழ்கிற மனிதருக்குள்ளே சத்தியம் எப்படி இருக்குதோ சித்தம் செய்கிற செய்வனுக்குள்ளே தோல்வியை தூரமாக்குவான், வெற்றி அடைஞ்சு முன்னோக்கி கொண்டு போவான். நீங்களும் நானும் ஆயத்தமாவோம். எங்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த கர்த்தருடைய வருகை

0: அந்த அந்த உணர்வுகளோடு கடந்து போய் என் விசுவாசத்தை நடத்தி கொண்டு போகிற பொழுது நம்முடைய தேவன் என் பரிசுத்தவானே என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் வார்த்தைன்னு வருது. என்னுடைய என்னிடத்தில் கூட்டுங்கள் சொல்ற மாதிரி தன்னுடைய வருகைகளை அழைத்து கொண்டு போவார். எனவே இந்த வருகையின் கால இப்போ எத்தனையோ வருவார் வருவார் என்று சொல்ல வரவில்லையே நினைச்சு கொண்டு இன்றைக்கு அசதியாய் நிற்கிற காலத்தை நாம் கடிந்து கொண்டு அசை இருக்கிற மக்களை கூட நாங்கள் ஆயத்தப்படுத்தி அந்த வருகைக்கு போவோம் என்று தீர்மானம் எடுக்க ஆயத்தமாவோம். ஆயத்தமாவதுக்கு வழி அந்த ஆவிக்குரிய விழிப்பும் ஆவிக்கு யுத்தமும் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய விழிப்பும் சுத்தமும் செய்கிற பொழுது அங்கே தேவ சித்தம் செய்கிற அந்த உணர்வு நமக்கு வரும்போது வெற்றி நிச்சயத்தோடு நான் நடந்து போவேன். தேவன் அந்த வெற்றியுள்ள வருகையில் வரும்போது வெற்றியுள்ளவனாய் அவளையும் அவளோடு சேர்ந்து நான் பருவமாய் சென்று விடுவேன். தேவ பிள்ளையராய் நீங்கள் நானும் இன்றைக்கொரு தீர்மானம் என்ற தீர்மானத்தின் படி நான் வாழ மாட்டேன். என்ற தீர்மானம் எல்லாம் என் சித்தத்தை செய்வன என்னை குழப்பிவிடும். தேவ தீர்மானம் அழைக்கப்பட்டவருடைய அனாதி தீர்மானம், தமக்குள் தீர்மானித்த தீர்மானம், எல்லாம் நடப்பிக்கிற தீர்மானம், அழைக்கப்பட்ட தீர்மானத்துக்குள் வாழுவேன். வாழ்ந்து நான் தேவ சித்தம் செய்து நான் அவருடைய வருகைக்கு போய் ஆயத்தமாகி அவரோடு கூட மர்வமடைந்த வாழ்க்கை வாழ என்னை வழிநடத்து. என்னை நானே வழிநடத்து. என்னை வழிநடத்துகிற ஆவியின் மூலமாய் வழிநடத்தப்படுவேன் என்று சொல்லி உறுதிப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் தேவன் என்னில் இருந்து மகிமைப்படுவார். இருக்கும் காலமெல்லாம் என்னெல்லாம் நாங்கள் அவருக்காக செய்ய வேண்டுமா செய்யக்கூடிய அந்த அந்த காரியத்தை செய்வதற்கு நாம் இன்னும் ஆயத்தமாவோம். இருப்போம். எனக்கு துக்கம் வர விட மாட்டேன். கவலைக்கு எந்திரத்திலும் மருந்து இல்லையங்க. கவலை கண்டதுக்கெல்லாம் இன்றைக்கு தேவ சித்தம் செய்யறவன் கவலைப்பட மாட்டான். சொல்லியிருக்கிறார், நான் கவலைப்பட மாட்டேன். நான் ஒன்றைக்குத்தும் கவலைப்படேன். நான் மறுபடியும் கூட வரும்போது என்ன சந்தோஷமா இருக்கத்தான் விரும்புறேன் சொல்றேன். இப்போ கவலைக்கு எந்திரத்தில் மருந்து இல்லை. வேணும் ஒரு உலக பிரகாரமான சிறப்பு வியாதிகளுக்கு மருந்துண்டு. ஆனால் இந்த கவலைக்கு எந்த டாக்டர் மருந்து தர முடியாது. இந்த கவலையை நீக்க வேண்டும். கவலை இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி தீமானம் எடுத்து நாம் தேவசித்தம் செய்வோம். தேவ ரட்சம் இதுக்கு போவதற்கு ரகசிய வரைக்கைகளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த சந்தர்ப்பத்திய தந்தமைக்கு நன்றி. இனிவரும் காலங்களில் என்ன ஆழமான செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என நீங்க இப்போது இந்த நாளிலே கடவிலே ஆலயத்துக்கு போகக்கூடிய நேரங்களும் இருக்கிறபடியால் இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன். தேவன் தாம் இன்னும் பெரிய காரியங்கள் செய்வார். சர்வ தந்த அருமையான மதிப்பிற்குரிய முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறேன். கூடிய இந்த ஊழியர்களுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்தும் தேவன் தாமே பெரியகளை செய்வாராக. நாங்கள் அடுத்த மாதம் அங்கே இந்தியாவுக்கு ஒரு ஆந்திராவுக்கு போகிறோம். தெலுங்கு மொழியிலே அங்கே எனது மனைவி பெண்கள் கூட்டம் நடத்த இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல அங்கே டெடிகேஷன், அது அப்புறம் யாழ்ப்பாணத்தில் ஒரு கான்ஃபரன்ஸில் கரவட்டியிலே மீட்டிங்லாம் பேசுகிறேன். இதுக்கு ஜெபிச்சு கொள்ளுங்கள். நான் பல இடங்களுக்கு போய் வந்தாலும் நான் எனக்குள்ளே நான் தேவன் எனக்கு தந்த அந்த உண்மையான பிளான் என்னவென்றால் தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து கொண்டு வாழ இன்னும் நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த ஆசை வந்தால் தான் விடுதலைக்கு தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எனக்கு அறிவித்த மாதிரி தயவுள்ள சித்த விருப்பத்தையும் எங்களுக்குள்ளே உண்டாக்கினாராம். சித்தத்தின் விருப்பத்தை எங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறாராம். பிலிப்பி 2:13 பார்க்கலாம். சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். சித்தத்தின் விருப்பத்தை எங்களுக்குள் அறிவிச்சு வச்சிருக்கிறேன். அப்ப நாம் தேவ சித்தம் செய்வோம், பயணிப்போம். அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். தேவன் தமிழ்களை ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமீன், ஆமீன். நாதி சிநேகத்தாளங்களை அழைத்து அவருடைய அனந்த ஞானத்தை தந்து தன்னுடைய தேவ ஞானத்தையும் தந்து வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான தேவ செய்திக்கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், மறுவொலி பிளே ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்றவர்கள் இந்த ஒரு அதிசயமான காரியம். அவர் நாதி தீர்மானத்தின்படி எங்களை அழைத்து அது மட்டுமல்ல தனது அனந்த ஞானத்தை தந்து தேவ ஞானத்தோடு எங்களை வழிநடத்துகிற கர்த்தர் கிருபையாக எங்களை தெரிந்து கொண்டு

0: ஆசீர்வதித்து வழி நடத்தினார் கர்த்தர் தாமே. அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், பெற்றுக்கொண்டோம். அந்த வார்த்தைகள் எடுத்து வந்த உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்துகிறோம். உங்களுடைய ஊழிய காரியங்கள் இந்தியாவில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்கு கர்த்தர் பெரிதான அறுவடையை தருவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து கொண்டு நீங்கள் திரும்பி வருகின்ற பொழுது நாங்கள் திரும்பவுமாக இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாரா. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. ஆமேன். ஆமேன். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். இந்த வேளையில் நாங்கள் ஊழியர் பாஸ்டர் விவேகானந்தன் அவர்கள் கல்வாரி திருச்சபை பாரிஸ் பிரான்ஸிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி டோலி அவர்களை அழைக்க இருக்கிறோம். பிரைஸ் லார்ட் அம்மா. ஆமீன். நீங்கள் இந்த வேளையிலும் எங்களுக்கு 15 நிமிடம் இருக்கிறது. நீங்கள் துதிகளோடு ஜபங்களோடு பாடல்களோடு நிறைவு ஜபங்களை எடுத்து வாருங்கள். சகோதரி ரஞ்சினிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரயாணத்திலே அவர் தனது சகோதரியை சந்திக்க போர்ட்லேண்டு யுஎஸ்ஏக்கு போயிருக்கிறார். அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அந்த காரியங்களிலே கத்தர் அறுவடையை கொடுக்க வேண்டும், அவர்களை கத்தரண்டை நடத்த வேண்டும். அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர் ஞான பிரகாசம் இன்றைய நாளில் இன்னும் இப்போ 96வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜபித்து கொண்டு நீங்கள் துதிகளோடு பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ அம்மா. ஆமென்.
1: ஆமென். ஆமென். ஆமென். நன்றி நன்றி இயேசு அப்பா. அருமையான வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த பாஸ்டரை கர்த்தர் இன்னும் மென்மேலமாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான வேத வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார். அது என்னை ரொம்ப தொட்டுச்சு. அதுக்கு நன்றி செலுத்துறேன் பாஸ்டர். நீங்க போகிற இடமெல்லாற்றிலும் கர்த்தர் சமூகம் உங்களுக்கு முன்பாக போய் உங்களை அநேகருக்கு சாட்சியாக உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய மனைவிய பிள்ளைகளையும் காப்பாராக என்று கூறி ஆசீர்வதி ஜபிக்கிறேன் நன்றி. ஆமென். அருமையான தேவ ஞானத்தை கொடுத்து சுதந்திரமாக்கும் படியாகவே எங்களை அழைத்தார், தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டிச்சு. அதுக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. இப்படிப்பட்ட பாஸ்டர்மார்கள் இப்படிப்பட்டப்பா அழைத்தவர்கள் உண்மை உள்ளவர் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அழைப்புக்கு பாத்திரராக நீங்க எங்களை தெரிந்து கொண்டீர்கள் ஐயா. அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி. இந்த காலை நேர்ந்த அபிஷேக உபவாச அபிஷேக கூட்டத்தை உங்களோட கரத்துல நாங்க வைக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க கேட்கறதுக்கு அதிகமாக இப்படிப்பட்ட அருமையான பாஸ்டர்ஸ் மாதிரி கொண்டு எங்களுக்கு உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற அந்த பெலனும் சத்துவத்துக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர்கள் போகும் இடமெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் இருப்பதற்கானவரை அவர்களை இன்னும் அது ஆசீர்வதிங்க. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அந்த அபிஷேகத்துல நீங்க அபிஷேகத்துல ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கிருபிகளுக்கான நன்றி. நான் உனக்கு முன்னே போய் கூணலானவைகளை செவ்வியாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் ஜீவனுள்ள கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்ற தேவன், அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் அறிந்து கொள்ளப்பட்ட அந்த கிருபைக்கும் இந்த அழைப்புக்கும் நாங்கள் இன்னும் அதிகமாக அவருக்கு முன்பாக நாங்கள் சாட்சியுள்ளவராக நடப்பதற்கு எங்களை ஆண்டவரே உங்களோட திரு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இருதயத்தில் சுத்தமானவர்கள் பாக்கியவாங்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென் அப்பா. நாங்கள் உங்களை தரிசிப்பதற்கு தந்த இந்த பெரிதான அழைப்புக்கு நான் தேவ பயத்தோடு நடுக்கத்தோடையும் தாழ்த்தி நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா கண்ண மகிமை உங்களுக்கே உரியது. இந்த காலை நேரம் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுந்து கொள்வதற்கு அழைத்த பிரதர் லெஸ்லிக்கு இந்த அழைப்பை கொடுத்த அந்த வீக்கன்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நடத்துவதற்கு கொடுத்த தரிசனத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களோட கூட திரு ரத்தத்தின் கீழே மறைத்து வைங்கப்பா. எந்த விதமான தீங்கு அணுகாத வண்ணமாக பாதுகாத்து யாரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே அப்பா. ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுந்து கொள்வதற்கு தந்தந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. அமேன்.

எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாருமா பியானவரே. தேவ வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாருமாவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளமும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளமும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கவலை கண்

நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி

கிரீடங்களுக்கு செல்லாம நடத்தி நிறுத்து மாவியானவரே. அமேனப்பா. உம் விருப்பம் இல்லாமல் இடங்களுக்கு செல்லாம நடத்தி நிறுத்து மாவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளும் சத்தம் போல் நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் திக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீங்கள் நீக்க உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நட

அமேனப்பா, நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. அப்பா நன்றி, அப்பா நன்றி. உங்களோட பரிசுத்தமான ஆவி எங்களுள் இல்லாவிட்டால் இந்த அப்பா உங்களுடைய ஊழியத்தை எங்களுக்கு செய்ய முடியாதப்பா. அந்த அருமையான அழைப்பை நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர்களை அழைத்து இருக்கிற ஒவ்வொருதன் சங்கமம் வானொலியில் இருக்கிற ஒவ்வொருதன் உங்களுடைய திருக்கரத்துல அப்போ கொடுக்கிறேன் அப்பா. அப்பா நாங்கள் உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக உங்களுக்கு உங்கள் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக நடப்பதற்கு உங்களுடைய கிருபை போதாது ஐயா. உங்களுடைய கிருபை போதாது. உங்களுடைய கிருபையின் மூலமாக இன்னும் அதிகமாக உங்களுடைய கிருபைகளை ஊற்றுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்க மேலும் ஊற்றும்படியா ஜெபிக்கிற பாஸ்டர் ஞான பிரசத்துக்கு ஆணி வருகிற அந்த வயது வந்து மண்டவரே, உங்களுக்கென்று ஊழியம் செய்வதற்கு நீங்க அழைத்த அந்த மக்கா பிரிந்த அன்பையும் உடைய ஞானத்தையும் அறிவையும் அபிஷேகத்தையும் இந்த வருடம் புதிதாக அவர் பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது இன்றைக்கு ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் காணக்கூடியதாக அந்த பாஸ்டர் உங்கள் ரத்தத்தை கோட்டுக்களை மறைத்து வைங்க. இந்த புதிதான வருடத்தில் அப்பா நீங்க அதிகமான பலனை சத்துவத்தை கொடுத்து அவர்களை அப்பா உங்க ரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து புதிதான ஞானத்தினால நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா அவர்கள சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல வந்து அப்பா இரவு காலை மாலை நேரம் பார்க்காத வண்ணமாக அந்த அதிகாலை நேரம் வந்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த எல்லா வார்த்தையிலும் ஜீவன் உள்ளதாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா நீங்க நல்லவர், போதுமானவர், இனிமேல் அவரை நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. இந்த புதிதான வருடத்துக்குள்ள போகும் பொழுது உங்களோட சமூகம் அவருக்கு முன்பாக போய் என்ன விதமான தடைகள் இருந்தாலும் அவங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வச்சு இந்த வருடத்தை அணுகவருக்கு சாட்சியா இருப்பதற்கு இன்னும் அதிகமாக அவரை அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ரஞ்சினிக்கான ஜபிக்கிறேன் அப்பா. ரஞ்சினி அப்பா அவங்களுடைய சிஸ்டர் இருந்தாலும் எனக்கு போக முடியாமல் இருந்தாலும் நீங்க அவளை அனுப்பி அந்த அந்த கசின் சிஸ்டர் அப்பா ராஜினி அவங்களோட பேர் அவங்களுடைய அப்பா அவங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்க ஆங்கிலிக்கன்ஸா இருந்தவங்க கடவுளை அறியாதவர்கள் போல நடக்கிற இவர்களுக்குள் உங்களை அறியப்படுத்துங்கப்பா. அப்பா நீங்க இந்த கடைசி காலத்துல பார்த்து சொன்னது போல அப்பா நீங்க அறிந்தவர்கள் இன்னும் அதிகமா ஞானத்துல இருந்து உங்களுக்கு உங்கள் மேல் வாங்கி உள்ளவராக இருக்கிற ரஞ்சினி காவலி வருகிற அவரை பார்க்க ஆவியோடு உண்மையோடு எங்க போனாலும் உங்களுக்கு உங்களோட ஊழியத்தையே மட்டுமே செய்ய வேண்டும் என்று வாங்கியோடு இருக்கிற அவர்கள் உங்களுடைய ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் அவர்கள் உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த சிஸ்டருக்குப்பா நீங்கப்பா அந்த வார்த்தையின் மூலமாக பெல்லப்படுத்துங்க. வார்த்தையின் மூலமாக ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. விடுதலை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்துல அன்பு தணிந்து கொண்டு போகுது ஆண்டவரே. அப்பா நேத்து ரெண்டு செத்த வீட்டுக்கு போனேன். அந்த இடத்துல எனக்கு பேச வேண்டி டியூப் பேச வேண்டி வந்துச்சு, பாட்டு பாட வந்துச்சு ஆங்கிலத்துல. ஆனா கத்தர் அழைத்த அழைப்பு என்னடா, நாங்க எங்கெங்க போறோமோ அவரோட வார்த்தையை மட்டும் பகிர்ந்து கொடுத்தா அந்த வல்லமை அவங்க மேல இறங்க வேணும். அப்ப அவங்களோட பரிசுத்தமான ஆவிய இறங்க வைக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. நாங்கள் உங்களுக்கு உரியவர்களாக அதிகமாக பெல்லன் பட்டு உங்களை நாங்க மகிமைப்படுத்துவதற்கு தந்தை இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ரஞ்சினியா இரத்த கோட்டைகளை மறத்து வைங்க, கணவரை மறத்தி வைங்க. அவரங்களை இன்னும் உங்களை அறியக்கூடியதாக இன்னும் அதிகமாக உங்களோட வருகைக்கு நாங்க எடுக்கப்பட்டவர்களாக எங்களை மாற்றும்படியாக அதிகமாக உங்களோட அன்புல தாகமுள்ளவர்கள் ஆக்கும்படியாக ஜபிக்கிறேன். அந்த சிஸ்டருக்கு நீங்க ரஞ்சினி ராஜினி அவடங்க பேர் அவங்களை ரட்சித்தபடியாக நான் நன்றி செலுத்துறேன். அந்த ரட்சிப்பன் ஆவி உங்கடத்தில் இருந்தா வந்து வருகிறது ஆண்டவரே, அதுக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே நன்றி. அதி சீக்கிரம்

sorry. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது

இணையில்லா மகிமை எங்கள் மேல் நிறைந்து இருக்கிறபடினால் நாங்கள் அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்ளவர்களாக எங்களை மாற்றின அப்பாவுக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்த வேண்டும். பாஸ்டர் கூறிய போது உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாக்கப்பட்டு அவருக்குள்ள அவர் பரிசுத்தமா இருக்க போல எங்களை பரிசுத்தமாக்க தம்பளுக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம்.

0: அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். உபத்திரம் வந்தாலும் கர்த்தருக்குள்ள நாங்கள் இருக்கும் பொழுது அவரோட மகிமை எங்களுக்குள்ள பிரகாசித்து அவரோட வல்லமை எங்களுக்குள்ள புதிதாக்கி நாளுக்கு நாளாக பெல்லற்படுத்துகிற நாளாக எங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இன்னும் அதிகமாக அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்க புதிதாக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஒரு ஒரு சின்னருக்கு ஒரு பாடிட்டு முடிக்கிறேன். டைம் ஆகி விட்டது இருந்தால் அவரை நாங்கள் சோஸ்தருக்கு எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு நாங்கள் அவருக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நீங்க அழைத்தவர் உண்மையை உள்ளவர் அப்பா. நீங்க அப்பா சுதந்திரமாக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர் அந்தவரே. அதுபடியா நன்றி செலுத்த அழைத்தவர உண்மை உள்ளவர் பருத்தமாக்கிடுங்க. ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் என்று காப்பதற்கு எங்களை அழைத்து வந்த அன்புக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. நன்றி செலுத்துறேன்ப்பா எல்லா கனம. ஆமேன். நன்றி அப்பா. நன்றி நன்றி இயேசுவே. எல்லா கனமகே உங்களுக்கு உயிரியா அல்லேலூயா என்று நாங்க ஆனந்தமாக உங்களுக்குள்ள மகளை தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களுக்கு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். ஒரு நிமிடம் உங்களோட பரிசுத்தமான ஆவி மூலமாக நாங்க நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து இன்னும் உங்களுக்குள்ள மறந்திருப்பதற்கு தந்தை கம்பி உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்துக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
1: இணைந்து ஜபங்களை கூட வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. அவர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இரவு நேரத்தில் நித்திய வெளிச்ச நேரத்தை தொகுத்து வழங்குகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். வானரையா, பிரைஸ்லோடையா, ஒரு சிறிய ஜபத்தை எடுத்து வாருங்கள். பாஸ்டருடைய அந்த நார்த் இந்தியா ஊழியங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதிங்கள். சுருக்கமாக எடுத்து வாருங்கள்.
2: ஆமீன். நன்றி ஐயா. நன்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நன்றி. இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரருக்காக இந்த வேலையில ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அருமையான ஒரு திறந்த வாசலை நீர் கொடுத்திருக்கிறீர் ஐயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுறவருமா இருக்கிற கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அந்த இடத்திலே சென்று அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்கிற வேலையிலே கர்த்தருடைய கரம் தானே கூட இருந்து இந்த நாட்களே அபிஷேகத்தை நான் நிரப்பி வழிநடத்தி கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. புதி அன்னும் இன்னும் அநேக புதிய ஆத்மாக்கள் அந்த இடத்திலே ஆண்டவரே வந்து இந்த நாட்களிலே உண்மை அறிந்து கொள்ளும்படியாக, அந்த நாட்களிலே ஆத்மாக்களுடைய இருதயங்களை நீர் இந்த நாட்களிலே நீர் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரம் தானே கூட இருக்கட்டும் ஐயா. இன்னுமாய் விசுவசித்த விரும்பாய் ஊழியக்காரருடைய உதடுகளிலே உம்முடைய வார்த்தைகளை போட்டு அவர்கள் அந்த இடத்திலே வார்த்தைகளை பேசுகிற வேளையிலே அந்த வார்த்தை ஜீவன் உள்ள வல்லம உள்ள வார்த்தைகளாக சென்று இந்த நாட்களிலே அந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு அற்புதங்கள் அதிசயங்களை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சுகமாய் அழைத்து போய் சுகமாய் மறுபடியுமாய் அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அவர் இந்தியாவிலேயும் இலங்கையிலும் செய்கிற ஊழியத்திலே உம்முடைய கரந்தானே கூட இருந்து மகிமைப்படும்படியாக ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே கூட இருந்து நடத்துவாராக. நன்றி ஐயா.
1: ஆமேன் ஆமேன். ஊழியர் ரெட்வின் வானர் அவர்கள் இணைந்து ஆண்ட அவருடைய பாஸ்தர் விவேகானந்தனுடைய பிரயாணத்திலும் அவருடைய ஊழியங்களிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். பலத்த அறுவடையை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபித்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் பாஸ்டருக்கு பாஸ்டர் விவேகானந்தன் அவர்கள் கல்வாரி சர்ச் பாரிஸ் பிரான்ஸிலிருந்து தேவசதி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே எங்களுடன் ஊழியர்கள் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்தார்கள். மிஸ்ஸிஸ் அரியராஜா அவர்கள் இணைந்தார்கள். சௌரி சாந்தினி அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்தார்கள். சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்தார்கள். ஊழியர் ரெட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தார்கள். இன்றைய எண்ணிய முடியாதவர்களை நாங்கள் நினைவுகிறோம். பாஸ்டர் அன்றன் ராசநாயகம் அவர்கள் இணைந்து ஜபித்தார்கள். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. எங்களுடைய வலிமையான நேரடி ஒளிபரப்பு நாளை காலையிலே 8 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த வகையில் நீங்கள் கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நாளையும் கர்த்தர் ஆசீர்வதி தருவாராக. ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த வாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். God bless you all. Amen.
2: Amen. Amen. நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார்.
3: God bless you. God bless you.
1: God bless you, Pastor. God bless you, Sister Dolly. And Sister Dolly, என் ஆத்துமாவை செல்லின் ரவை கொண்டு வாருங்கள்.
0: நன்றி, நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நேரம் ஆனவரே எங்க கூட இருந்து உங்களோட பரிசுத்தமான ஆவியானவர் மட்டுமே எங்களை வழி நடத்தின அந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த பாஸ்டர் கொடுத்த வார்த்தையில் அப்பா முகமும் ஜீவன் உள்ளதாகவும் பரிசுத்தமா அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த வார்த்தையப்பா, அவர்கள் போகிற இடங்கள் எல்லாத்தையும் அவங்களை ஆசீர்வதிங்க. அவர் போகும்போது உங்களோட சமூகம் உங்களுக்கு முன்பாக போய் அவருக்கு தேவையான ஆயத்தப்படுத்தி அவருடைய தேவையை சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. பாதுகாத்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. வந்த ஒவ்வொரு சிஸ்டத்தையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவியின்படி அவர்களோட தேவையை சந்தித்து அவர்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக உங்களோட அன்பினால நிறுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகிற ரட்சரை எதிர்நோக்கி பார்க்கத்தக்கதாக எங்களை அழைத்து வந்து
1: என் ஆத்மாவை சொல்லி நிறைவு கொண்டு வாருங்கள்.
0: ஓ, அதுக்கு அது நான் ஜெபிக்க சொன்னீங்க. ஓகே, நன்றி. ஓகே, என் ஆத்மாவை சொல்லுவோம். என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
1: ஆமென். God bless you all. Amen.
0: Amen. God bless you.
4: Recording stopped.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி

சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹாலலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்கலாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென், ஹாலலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? யூனோ, த வேர்ட் ஆஃப் காட் இட் சேஸ், பி ஆங்ஷியஸ் ஃபார் நத்திங்.

தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆய் சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே இந்த எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படியாய் போட்டிருக்கு, உங்களுக்கு என்ன தேவை வாய்களை திறந்து கேட்டும் கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலை வெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பதில் கொடுங்க எனக்கு அர்த்தத்துக்கு சொல்லி கேளுங்க இந்த வேளையில் உள்ளத்தின் ஆழத்தில். தேங்க்யூ ஜீசஸ்.

இருக்கிறார். எத்தனை வேளைகளில் மனுஷன் நம்மை கைவிட்ட நேரங்களில் எல்லாம் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டோமே. நமக்கு இமீடியட்டாக ஆண்டவராகிய இயேசு

ஆண்டவரே, கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். கரங்களை தட்டி என்ன காரியத்தை நினைச்சு நீங்க இந்த பாட்டை பாடுனீங்களோ, கர்த்தரது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in his own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are

0: You are not forgotten by God. Hallelujah. You are precious in His sight. Amen.
1: ஒருவேளை எத்தனையோ பேர் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்கலாம். வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen. He has you for a reason in this world. The ulagathil unnai vaithirupadu oru periya nokkathai kathar vaithirukkar, karangalai thatti. Oh, he is going to fulfill great and mighty things in the coming days. Today is your day. Avarude kiruba mathra irundhal podume. Andha kiruba ethana per vaangikka poringa indrikku kaalaiyila solunga, aandavare I need

காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கு நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். ஓ, ஐ வில் பீ ஹாப்பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர்.

தட்டி ஹாலலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க? அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாயிருப்பாய். ஹாலலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம்தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான்றான். ஓ, ஹி கேன் மேக் யூ கிராஸ் ஓவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஹி இஸ் தி வே, தி ட்ரூத் அண்ட் தி லைஃப்.

வைப்பார். நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவன் என் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளில்? இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடணுமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டியர் இருக்கிறது. அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்கப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, whatever is your particular need, he is there to fulfill, he is there to make it happen. Fear not. ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாம்

0: testify in the coming week. வருகிறவாரை நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. Hallelujah. Believe it and receive it in Jesus' name. கரங்களை நன்றாக தட்டி, we praise you Lord. We thank you.
1: அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 9:4 கர்த்தர் தன் தூதனுக்கு, நீ எருசலேம் நகரம் எங்கும் சென்று அங்குள்ள அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கட்டளையிட்டார். இதோ இன்று நம் தேசத்தின் அக்கிரமங்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்களின் மேல் கர்த்தர் அடையாளமிட விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இந்த நாட்டுக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, நம் தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, விஞ்ஞானிகள் கையிலும் இல்லை, ஜெபிக்கும் ஜெப வீரர்களின் கைகளில் தான் உண்டு. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் இருக்கட்டும் என்ற என் ஏக்கத்தை இந்த கேசட்டில் பாடலாய் பாடியுள்ளேன். நமது தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை இன்று அர்ப்பணிப்பீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய கிருபையால் இந்த உன்னத ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த பாடல்களை கேட்கிற அனைவரும் உம்முடைய இதய துடிப்பை உணர்வார்களாக, உம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்களாக மாறுவார்களாக. ஜெபமும் சுவிசேஷ பாரமும் அதிகமாய் அவர்களை அழுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: 289-997-8123. மோன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: சர்வ வல்லமை நிறைந்த நம் தேவனின் அடோனாய் என்கிற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த துதி ஆராதனை சிடி வால்யூம் 2 தேவனுடைய வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரம் ஆயிற்று. நம் திரியேக தேவனுக்கு நான் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்தவர்களுக்கும் கடினமாய் உழைத்தவர்களுக்கும் உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கும் எனக்கும் என் பெற்றோருக்கும் பலனை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடோனாய் முதலாம் வால்யூம் கேட்ட அநேகர் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக நான் முற்றிலும் தேவனுக்கே எல்லா துதியையும் செலுத்துகிறேன். இந்த அடோனாய் இரண்டாம் வால்யூம் பாடல்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களிடத்தில் சொல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கான தொலைபேசி எண் அடோனாய் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் 9884555164. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9884555164. ஹோலி காஸ்பிள் மியூசிக் என் நம்பர் 9380222628. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோலி காஸ்பிள் மியூசிக் 9380222268. அடுத்ததாக நாங்கள் வெளியிடவிருக்கிற அடோனாய் மூன்றாவது வால்யூமை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.